இசையமுதம். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் பல வெற்றிகளை தரும் நாளாக அமையட்டும் என வாழ்த்துக்கள் கூறி இனிதே மலர்கிறது இசையமுதம்.

நேரம் அதிகாலை 5:34. இசையை முதலும் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு மகா சங்கடக சதுர்த்தி. பொதுவாக ஆவணி மாதம் வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவோம். இது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி, மகாசங்கடக சதுர்த்தி. இறைவனை வணங்கி விநாயக பெருமான் அனைவருக்கும் எல்லா வள வளங்களையும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான ஒரு பாடல் கேட்கலாம். உடன்பிறப்பு படத்திற்காக

நேரம் அதிகாலை 5:40. இசையமுதம் கேட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்த மாலை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்தி திதியை தான் சங்கடக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சங்கடம் என்றால் துன்பம், ஹர

என்றால் போக்குவது அப்படின்ற பொருள். சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் அதுதான் சங்கடக சதுர்த்தி. இந்த நாள்ல விநாயகரை வணங்கி துன்பங்கள் நீக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்ம விரத நாளாகவும் கொண்டாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதாம்.

நேரம் 5:44 இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு சோமவாரம். சோமவாரம் அப்படின்னா தமிழில் திங்கக்கிழமை அப்படின்னு பொருள். சோமன் என்றால் சந்திரன் மற்றும் பார்வதியோட கூடிய சிவபெருமானை குறிக்கக்கூடியது தான் இந்த சோமவாரம். சந்திரனை இந்த திங்கட்கிழமையில சிவனையும் சேர்த்து வழிபடுவதனால ஏற்பக்கூடிய நன்மைகள் அப்படின்றது ஏராளம். அதுவும் இந்த சோமவாரம், அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபடுவது அப்படின்றது மிகச்சிறந்த பலனை தரும். நாமும் அந்த சிவபெருமானை நினைத்து அவரோட அருளை பெறுவோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் இசையமுதம்.

நிறம் அதிகாலை 5:50 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேவில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் பல வெற்றிகளை வழங்கும் நாளாக அமைய வாழ்த்துக்களோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள்.
6: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது

0: இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம்.
4: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
5: மனித வாழ்வில் முக்கியமானது ஒருவரோடு ஒருவர் இணங்கி வாழ்வது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அருகில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இணைந்து வாழ்வதே சிறப்பானதாகும். ஒற்றுமை எப்போதும் உயர்வையே தரும். நாம் எல்லோரும் சிறுவயதில் ஒரு கதை படித்திருப்போம். ஒரு வேடன் வேட்டையாடி கொண்டு வந்தான். அப்போது புறாக்கள் கூட்டமாக அங்கே பறந்து கொண்டிருந்தன. அந்த புறாக்களுக்காக அவன் வலையை விரித்தான். அவன் விரித்த வலையில் அந்த புறாக்கள் எல்லாம் சிக்கின. அந்த புறாக்கள் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தன. நாம் எல்லோரும் ஒன்றாக பறக்க ஆரம்பித்தால் வலையோடு கிளம்பி விடலாம், பின்னர் எங்காவது சென்று நாம் வலையை அறுத்து தப்பித்து விடலாம் என முடிவு செய்தன. அதேபோல் வேடன் வலையை நோக்கி நடந்து வந்தான். எல்லா புறாக்களும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பறக்க ஆரம்பித்தன. வேடன் ஏமாற்றத்தோடு திரும்பினான். புறாக்கள் ஒரு எலியிடம் சென்று வலையை கத்தரித்து அனைத்து புறாக்களும் தப்பித்து கொண்டன. இதுதான் அந்த கதை. இது சிறுவர்களுக்கு சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் ஒற்றுமையே பலம் என்பதை காட்டுகிறது. ஒரு குடும்பத்தில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஏகமனதாக முடிவெடுத்து செய்யக்கூடிய காரியங்களே வெற்றி பெறும். அதேபோல சமுதாயத்தில் பல நிகழ்வுகளில் மக்களின் ஒற்றுமையே வெற்றி பெற்றிருக்கிறது. நம் நாடு இயற்கை பேரழிவுகளில் சிக்கிய போது மனித குலம் காப்பதற்காக அனைவரும் ஒற்றுமையுடன் போராடி சூழலை வென்றிருக்கிறோம். ஒரு மாநிலத்தில் இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் மற்ற மாநிலங்களிலிருந்து அவர்களுக்கான உணவு, உடைகள், மருத்துவ உபகரணங்கள், பேரிடர் மீட்பு அலகு போன்றவை பெறப்படுகின்றன. அதேபோல ஒரு நாட்டில் ஏற்படும் பேரிடரால் மற்ற நாடுகளெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்து மக்களை காக்கின்றனர். மனித இனத்தின் ஒற்றுமையே மனித குலத்தை இன்றளவும் காத்து வருகிறது. சுதந்திர போராட்டத்திலும் நம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடி வெற்றி பெற்றனர். ஒருங்கிணைந்த செயல்பாடு எப்போதும் வெற்றியை கொடுக்கும். ஒற்றுமை என்பது எந்தவித ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இடமின்றி ஒருவரை ஒருவர் இணைத்து கொண்டு நம்மை நன்மை தீமை இரண்டையும் சமமாக பாவித்து நல்ல செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றுபட்டு நிற்பதாகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கெடில் அனைவருக்கும் தாழ்வு என்றார் பாரதியார். பெருந்தொற்று காலத்தில் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அனுசரணையாக ஆதரவாக இருந்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை என்பதை நாம் இயற்கையிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறோம். 9 கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அப்படி இந்த கோள்களெல்லாம் சுற்றி வருகிற போது எந்த கோளும் ஒன்றோடொன்று மோதுவதில்லை. இது எதை குறிக்கிறது என்றால், மனிதர்கள் அவரவர் நிலையில் இருந்து கொண்டு அவரவர் கடமைகளை செய்து கொண்டு இயங்குவது, ஒன்றாக இயங்குவது. ஆனால் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்யாமல் இணைந்து செல்வது என்பதே ஒற்றுமையின் உயர்வு. இதையே இயற்கை நமக்கு சொல்கிறது. நம் நாட்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் நம் நாடு என்று வருகிற போது எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு பல வெற்றிகளை நாம் கண்டிருக்கிறோம். எனவே நாம் நம் குழந்தைகளிடம் எப்போதும் ஒற்றுமையாயிருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒற்றுமையாக வாழ்வதன் அவசியத்தை வலியுறுத்தி பாடங்கள் நடத்தப்பட வேண்டும். பிரிவினையால் ஏற்படும் தீமைகளையும் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் எடுத்துரைக்க வேண்டும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே என்பதை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். 30 கோடி முகமுடையால் எனினும் மொய்

0: புறம் ஒன்றுடையாள், செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றார் பாரதி. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல சிந்தனைகள் இருந்தபோதும் நம் சிந்தனையிலிருந்து நான் என்பதை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளிவிட்டு நாம் என்பதை விதைக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வீடும் நாடும் நலம் பெறும், வளம் பெருகும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.

0: அப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8-300-37-57.
4: சிறப்பு
5: பதிப்பாசிரியர் படைப்பாளர் மே வி வேணுகோபால பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1896.
4: 1897 இதே நாளில்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் கினெடோஸ்கோப் என்ற முதலாவது திரைப்படம் காட்டும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
5: இந்திய கவிஞர் அம்ரிதா பிரீத்தம் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1919.
4: அதே ஆண்டுல இதே நாளில்தான் தமிழக தமிழிசை கலைஞர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் மறைந்தாரு.
5: இந்திய கணிதவியலாளர் சூசி பிள்ளை அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1950.
4: 1957 இதே நாளான August 31 அன்றுதான் மலாயா கூட்டமைப்பு, அதாவது இன்றைய மலேசியா, ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்றது.
5: 1962 இதே நாள்ல தான் ட்ரினிடாட் டொபாகோ நாடுகள் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்றது.
4: 1991 இதே நாளான August 31 அன்றுதான் கிர்கிஸ்தான் என்ற நாடு சோவியத் ஒன்றியத்தில் இருந்து வெளியேறி தனி நாடானது.
5: 1998 இதே நாளான August 31 தான் வடகொரியா தனது முதலாவது செயற்கைக்கோளை ஏவியது.
4: 2006 இதே நாளான August 31 அன்றுதான் காணாமல் போன எட்வர்ட் மன்ச்சின் அலறல் என்ற பிரபல ஓவியம் நார்வேயில் கண்டுபிடிக்கப்பட்டது.
5: 13வது இந்திய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வாழ்க்கை எப்பொழுதும் நாம் நினைத்ததை தராது, ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு தேவையானதை தரும். அதனால் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தால் சரியான நேரத்தில் சரியானவை நம்மை தேடி வரும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் பொன்முனம் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:24 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தி. இதில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிரியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 துறை இசை, 6:55 பூந்தொழில். இரவு காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஈச்சங்குடி ஸ்ரீ கர்ஜீஸ்வரர் மற்றும் ஆதி கணபதி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் தொடரும். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 8:02 பாட்டு வீரமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 9:02 ட்ரைட்டம் பீட் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். இதில் மதுரை டி அன்பரசி அவர்களின் விருப்ப பாடல்.

கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்கள், தலைவன் தலைவி படத்திலிருந்து பாடல். 11:00 செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சல். 11:02 கல்லூரி கலாட்டா. ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் சிறப்பு கல்லூரி கலாட்டா 11:02. மதியம் 12:00 செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 தூழல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை ஏஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சல். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சல். 4:02 ஆட்டக்கலம். 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சல். 6:02 செவி செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்தி பூக்கள். 7:00 பாட்டி திகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை, சென்னை ஏஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். உலகையாளும் நுண்ணுயிரிகள், மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரில் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தீஸ்கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குபவர் சுமையா. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை FM விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்?
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நிமிடம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: 1980களில் உலகம் முழுவதும் ஓர் அச்சம் பரவியது. வானில் ஓர் பெரிய ஓட்டை உருவாவதாகவும் அதன் மூலம் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படப் போவதாகவும் அறிவியலாளர்கள் எச்சரித்தனர். அதுதான் ஓசோன் படலத்தின் சிதைவு. 1881 வால்டர் ஹார்ட்லி ஓசோன் வாயு புற ஊதா கதிர்களை அதிக அளவில் உறிஞ்சுவதாக கூறினார். இதன் மூலம் சூரியனிடமிருந்து வெளியாகும் ஆபத்தான கதிர்களில் இருந்து பூமியை ஓசோன் பாதுகாக்கிறது என்று தெரிய வந்தது. 1920 கார்டன் டாப்சன் என்பவர் ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டர் என்கிற கருவியை உருவாக்கினார். இந்த கருவி வளிமண்டலத்தில் இருக்கும் வாயுக்களை துல்லியமாக அளவிட உதவியது. இதன் மூலம் செய்த சோதனைகளின் அடிப்படையில் ஓசோன் என்பது பூமியின் பரப்பில் இருந்து சுமார் 15-35 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் வளிமண்டலத்தில் உள்ள வளிமண்டல அடுக்கு, ஸ்டேட்டோஸ்பியர். 1930 சிட்னி சேர்மேன் புறவுதா கதிர்கள் தொடர்ச்சியாக ஓசோன் மூலக்கூறுகளை உடைத்து ஆக்சிஜன் அணுக்களாக மாற்றுவதையும் அந்த அணுக்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஓசோனாக மாறுவதையும் முன்மொழிந்தார். இது சுழற்சியாக நடைபெறுவதாக கூறினார். இதுவே சேர்மேன் சுழற்சி என அறியப்படுகிறோம். இந்த கண்டறிதல் வளிமண்டல வேதியியல் என்னும் தனிப்பிரிவு உருவாக அடித்தளம் அமைத்து கொடுத்தது. இவ்வாறு ஓசோன் படலத்தின் இயக்கத்தை கண்டறிந்த அறிவியலாளர்களுக்கு அடுத்த பெரிய சவால் எழுந்தது. 2 உலகப் போரை தொடர்ந்து முன்பு இல்லாத அளவு தொழிற்சாலை உற்பத்தி அதிகரித்தது. புதிய புதிய வேதிப்பொருட்கள் கண்டறிதல் நிகழ்ந்தன. அதில் ஒன்றுதான் கார்பன், புளோரின், குளோரின் ஆகிய அணுக்கள் இணைந்த குளோரோ புளோரோ கார்பன். இந்த CFC அதிசய வேதிப்பொருள் என அழைக்கப்பட்டது. காரணம், இந்த வேதிப்பொருளுக்கு நச்சுத்தன்மை கிடையாது, எளிதில் தீப்பிடிக்காது, வேதியியல் ரீதியில் நிலையானது. குளிர்சாதன பெட்டியிலும் மருந்து தெளிப்புக்கு பயன்படும் ஏரோசால் தெளிப்பான்களிலும் பயன்பட்டது. நிறுவனங்கள் தயாரித்து லாபம் பார்த்தன. பிரச்சனை என்னவென்றால், சுற்றுப்புறத்தில் வெளியேறிய போது ஓசோன் மண்டலத்தை இந்த CFC சேதப்படுத்த தொடங்கியது. CFC உள்ள குளோரின் அணு ஓசோனில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களுடன் வினைபுரிந்து குளோரின் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுகிறது. பிறகு இந்த குளோரின் மோனாக்சைடு தனி ஆக்சிஜன் அணுவுடன் வினைபுரிந்து மீண்டும் குளோரினை வெளியேற்றுகிறது. இந்த குளோரின் மறுபடியும் ஓசோனை பாதிக்கிறது. இந்த கண்டறிதல் உலகம் முழுவதும் எச்சரிக்கை மணியை ஒலித்தது. ஆனால் CFC உருவாக்கும் நிறுவனங்கள் வேறு விதமாக கவலை கொண்டன. CFC நிறுத்த சொன்னால் லாபத்தை நிறுத்திவிடும் இல்லையா? இதனால் அவர்கள் மாற்று கருத்துக்களை பரப்பத் தொடங்கினர். இயற்கையாக எரிமலை கடல் நீரிலிருந்து வெளிப்படும் குளோரின் அளவு CFC வருவதை விட கூடுதல் என்றும், CFC நிறுத்தினால் குளிர்சாதன பெட்டி பற்றாக்குறை ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் பயமுறுத்தினர். அதாவது, மக்கள் பாதுகாப்பை விட CFC முக்கியம் என்றனர். அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டின. ஆனால் அறிவியலாளர்களின் அடுத்தடுத்த ஆய்வுகளும் செயற்கைக்கோள் தரவுகளும் அண்டார்டிகாவில் ஓசோன் படலம் மெலிந்து வருவதையும் இது தொடர்ந்தால் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதையும் நிறுவின. 1970s-80s உலகம் முழுவதும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கிய பின்னர் CFC எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்கிய அரசு

0: நடவடிக்கைக்கு வந்தன. 1987 மான்ட்ரியல் ஒப்பந்தத்தின்படி சர்வதேச கண்காணிப்பின்படி சிஎஃப்சி உற்பத்தி செய்வதும் பயன்படுத்தப்படுவதும் தடை செய்யப்பட்டன. சிஎஃப்சிக்கு மாற்று தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு ஓசோன் படலம் காப்பாற்றப்பட்டது. மான்ட்ரியல் ஒப்பந்தம் கராராக கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் 2050 உலகம் முழுவதும் ஓசோன் படலம் அபாயகரமாக மெலிந்து பூமி உயிர் வாழ தகுதியற்ற இடமாக மாறியிருக்கும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அறிவியல், அரசியல், தொழில், மக்கள் இயக்கம் ஆகிய நான்கும் ஒன்றிணைந்ததன் விளைவாக ஓசோன் குறித்தும் புது வெளிச்சம் பாய்ச்சியதற்காக க்ருக்ஷன், மோலினா, ரோலான் ஆகியோருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 14 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் மூலிகை பூச்சி விரட்டி தயாரிப்பு பயிற்சி இலவச நேரடி வகுப்பு இன்று நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். மதுரை மாவட்டத்தில் மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் குறித்த இலவச ஆலோசனை கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் பகல் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94425 900079 மற்றும் 944-25-900081. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண்கள் 944-25-900079 மற்றும் 944-25-900081. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் கால்நடைகளுக்கு சத்தான தயாரிக்க எளிதான மலிவு விலை தீவனமான அசோலா பற்றிய தகவல்கள் கேட்கலாம். அசோலா என்பது நீரில் வளரும் ஒரு சிறிய நீர்ச்செடியாகும். அதில் அதிக அளவு புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாக அமைகிறது. அசோலா வழங்குவதால் கால்நடைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். அசோலாவில் 20 முதல் 30% வரை புரதச்சத்து அதிகமாக உள்ளது. இது கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்கு உதவிகரமாக இருக்கிறது. தினசரி கால்நடைகளின் தீவனத்தில் அசோலாவை சேர்ப்பதால் பாலின் அளவு மற்றும் தரம் அதிகரிக்க செய்கிறது. குறைந்த செலவில் அதிக சத்தான தீவனமாக இருப்பதால் செலவை குறைக்க உதவியாக இருக்கிறது. வீட்டின் அருகிலேயே நீர்த்தொட்டிகளில் எளிதாக இதனை வளர்க்க முடியும். வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளது. கால்நடைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு கால்நடைகளின் தீவனமான அசோலா உதவியாக இருக்கிறது. இந்த அசோலாவை கால்நடைகளுக்கு வழங்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பால் மாடுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 5 முதல் 10% வரை கொடுக்கலாம். இதே கன்றுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 10 முதல் 15% வரை கொடுக்கலாம். ஆடுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 10 முதல் 15% வரை கொடுக்கலாம். எருமை

0: கால்நடைகளுக்கு தினசரி தீவனத்தில் 5 முதல் 10% வரை கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு சத்தான தீவனமான அசோலாவை பயன்படுத்தி பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நன்கு வந்து பராமரிக்கப்பட்ட ஒரு வயல்கள்ல இருந்து பொதுவாக வந்து நம்ம நடவு செய்த 75ஆம் நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்கள் வந்து அறுவடைக்கு நமக்கு வரும். நாற்று நட்ட 3 மாதங்கள் கழித்து பச்சை மிளகாயும், 4 மாதங்கள் கழித்து வந்து பழங்களாகவும் நம்ம அறுவடை செய்யலாம். சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வற்றல், அதாவது மகசூல் வந்து ரகங்களுக்கு ரகங்கள் ஏற்ற மாதிரி மாறுபடும். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வந்து மகசூல் வந்து மாறுபடும். சராசரியாக ஒரு ஹெக்டர்லிருந்து 2 முதல் 3 டன் காய்ந்த வற்றலும், 15 முதல் 18 டன் பச்சை மிளகாயும் வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பின்சை நேர்த்தி முறைகள், இது வந்து பொதுவான முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மிளகாய் தோட்டத்திலிருந்து பழம் அழுகல் நோயை வந்து பூஞ்சான கொல்லிகள் செலுத்தி கட்டுப்படுத்த வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை வந்து சரியான முறை அளவில் எப்பவுமே கொடுக்கணும். குறிப்பாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட பொட்டாஷ் உரங்களை அளிப்பதன் மூலமாக காய்களின் வந்து நிறம் மற்றும் காரத்தன்மையை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிளகாய் செடியில் பழங்கள் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியவுடன் பழங்களை பறிக்கலாம். அந்த பறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மிளகாய் வந்து காம்புடன் பறிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய வந்து கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து பழங்களை பறித்தோம் அப்படின்னா அறுவடை செய்த அன்றையே வந்து நம்ம களங்களில் வந்து மணலை பரப்பி அதுக்கு மேலே வந்து உலர வைக்க வேண்டும். பொதுவாக வந்து சராசரியாக வந்து சாதாரண சூழல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 நாட்கள் உலர விட்டமாகவே போதுமானது. மழைக்காலங்கள் இருந்ததுன்னா அதனுடைய வற்றல் உலர்றதுக்கு வந்து ஒரு 7 முதல் 10 நாட்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக வந்து நம்ம நன்கு உலர்த்திய மிளகாய் வற்றலிருந்து இந்த காய்ப்புழு தாக்குதல் மற்றும் பல அழுகல் நோய் இந்த மாதிரியான தாக்குதல் இருந்ததுன்னா அது தாக்குதலுக்கு உண்டான மிளகாய் வற்றலை நீக்கி நல்ல வற்றலை மட்டும் பிரித்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களுக்கு நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல பவுடர் மற்றும் நல்ல வற்றலை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மிளகாய் சாகுபடியில் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்க, பயிர் பாதுகாப்பு முறைகள். நம்ம என்ன தான் நம்ம தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலும் பூச்சி நோய் தாக்குதல் வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியாது. முதல்ல வந்து பூச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழுக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த காய்ப்புழுக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடிக்க மற்றும் வளர்ந்த புழுக்களை வந்து சேகரித்து அழிப்பதன் மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து ஒரு ஹெக்டருக்கு கார்பரையில் 1.2 கிலோ, அரிசி தவிடு 12.5 கிலோ, வெல்லம் 1.25 கிலோ மற்றும் தண்ணீர் 7.5 லிட்டர் கலந்த கலவையை வைப்பதன் மூலமாகவும் வந்து நம்ம குறிப்பாக காய்ப்புழுக்கள் தாக்குதலிருந்து செடிகளை காப்பாற்ற முடியும். அடுத்த முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அசுவினி. இந்த அசுவினி தாக்கப்பட்ட இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, டைமெத்தையேட் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர்ங்கிற அளவுலேயோ அல்லது மீத்தைல் டெமட்டான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குயினால்ஃபாஸ் பவுடர் 20 கிலோ பெர் ஹெக்டர் அந்த அளவில் கலந்து 3 முறை 17 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாக செடி ஃபுல்லாக முழுவதும் நன்கு நனையிற மாதிரி தெளிப்பதன் மூலமாக அசுவினியின் தாக்குதலிருந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும்.
0: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

புதிய மன்னர்கள் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:50. புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம். பொறுமை கொண்டவன் சரியான நேரத்தில் வெற்றி காண்பான்.

0: தெரியல.
1: இதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நிறம் 6:55 நிமிடம். புதிய கால நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றது?

0: சிறப்பான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் பூந்தளிர். தினமும் வளம் வரக்கூடிய பூந்தளிர் நிகழ்ச்சியில டெய்லி ஒவ்வொரு சுட்டி குழந்தைகளும் ரொம்பவே அழகா அவங்களோட கியூட்டான வாய்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ரைம்ஸ், கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில எந்த குட்டி வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களோட பேரை நான் சொல்றதை விட அவங்க சொல்லி கேட்கலாமா? உங்களுடைய பேர்
1: என்ன?
0: லக்ஷிதா. சூப்பர். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? LKG. சூப்பர். சோ இன்னைக்கு லட்சிதா நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க காத்திருக்காங்க. அந்த வரிசையில முதலாவதா கடவுள் வணக்கம் கேட்டலாமா?
1: கடவுள்

0: அருமையா பாடி முடிச்சிட்டீங்க. அடுத்ததா ஒரு பாடல் பாட போறாங்க, கேட்கலாமா? அதனை தொடர்ந்து அடுத்ததா மரம் பத்தின பாடல் பாட போறாங்க. அடுத்த பாடலா காய்கறிய பத்தி பாட போறாங்க, கேட்டுட்டு வந்துடலாமா?
1: குண்டு குண்டு கத்திரிக்க உருளால சுண்டக்க நீல டுங்கா புடலாக்க நீல டுங்க புடலாக்காய் பட்டை போட்டர் வெண்டாக்க அனைவரும் வாராங்க சமைச்சு உண்டலம்.
0: லட்சிதா, தமிழ் பாடலா பாடுறீங்களே, எங்களுக்காக ரைம்ஸ் பாடுறீங்களா? இதுவரை பூந்தளிரு நிகழ்ச்சியில ரொம்பவே அழகா அவங்களோட கியூட்டான வாய்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பாடல்கள் நமக்காக பாடி காமிச்சாங்க இல்லையா? இன்றைய பூந்தளிரு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற லட்சிதாவுக்கு ஒரு சூப்பரான பாராட்டுகள் மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இதுவரை கேட்டீர்கள் பூந்தளிரு நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே.
2: பல அருமையான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியை தேட கற்றுக்கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு மலரோட மனம், ஒரு கப் சூடான காஃபி, ஒரு சின்ன புன்னகை, இந்த மாதிரியான சில நிமிடங்கள் கூட நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகானதா, உண்மையானதா, மகிழ்ச்சியாக மாற்றும். எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் 7:06 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். தகுதி சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம். வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தவர்களுக்கு தேசிய தேர்வு வாரியம் சார்பில் திறனறிவு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்தின் தகுதி சான்றிதழ் அவசியம். மாணவர்கள் தகுதி சான்றிதழுக்கு application.nmc.org.in என்ற இணையதளத்தில் நாளை செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நாளை மண்டல குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. மதுரை மாநகராட்சி மண்டலம் 1 மக்கள் குறைதீர் கூட்டம் சர்வீர் காலனி அலுவலகத்தில் நாளை செப்டம்பர் 1 காலை 10 நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மக்கள் வரி பிரச்சினை, பெயர் மாற்றம், கட்டட வரைபட அனுமதி குறித்து மனு அளிக்கலாம் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தொடர்ந்து குயிக்கலாம் பொய்கை பூக்கள்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:18. தேர்வு முடிவு வெளியீடு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் என்ற ICAR நிறுவனத்தின் முதுநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த July 4 நடந்தது. இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டுள்ளது exam.nta.nic.in என்ற இணையதளத்தின் மூலமாக இதன் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து கேட்கலாம் FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: டும் டும் டும் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:24 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இன்று காலை 11:02 கல்லூரி கலாட்டா ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய சிறப்பான கல்லூரி கலாட்டா கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 11:02
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. ஈச்சங்குடி ஸ்ரீ கர்ஜூரேஸ்வரர் மற்றும் ஆதி கணபதி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருவையாறு கும்பகோணம் பேருந்து சாலையில் திருவையாற்றிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈச்சங்குடியில் இந்த கோவில் உள்ளது. காவிரி வடகரையில் அமைந்த தலம் இது. மகாவிஷ்ணு கூர்மாவதார காலத்தில், அதாவது ஆமையாக வந்த காலத்தில் இவரை வழிபட்டு பேறு பெற்றமையினால் கச்சபேஸ்வரர் என போற்றப்படுகிறார். ஈச்ச மரங்கள் அடர்ந்த பகுதியில் கோவில் கொண்டமையினால் ஈசன் கர்ஜூரபுரீஸ்வரர் எனப்படுகிறார். சிவபெருமான் முருகனிடம் சிவ உபதேசம் பெற சுவாமிமலைக்கு சென்றபோது தனது பரிவாரங்களை அங்கங்கே விட்டு சென்றார். சந்திரனை திங்களூரிலும், படை வீரர்களை வீரமாங்குடியிலும், தேவர்களை தேவன்குடியிலும், நந்தியை நந்தி மதகிலும், கணபதியை கணபதி அக்ரஹாரத்திலும், உமையவளை உமையாள்புரத்திலும், கங்கையை

0: கங்காதரபுரத்திலும் விட்டு சென்றார் என்பது தலபுராணம். ஈசன் இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கியமையினால் ஈசன்குடி என அழைக்கப் பெற்று ஈச்சங்குடி எனப்படுகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் பெற்றது இந்த தலம். பஞ்சபாண்டவர்கள் ஈசன் திருமண கோலத்தை கைலாய காட்சியையும் கண்டு மகிழ்ந்த தலம் இது. அகத்தியரும் இந்த தல ஈசனை வழிபட்டுள்ளார். காஞ்சி மகாபெரியவரின் தாயார் பிறந்த ஊர் இது. மகாபெரியவாளின் தியான மண்டபம் இங்கு உள்ளது. மகா மண்டபத்தில் கிழக்கு நோக்கி உயரமான சன்னதியில் கச்சபேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். சற்று திரும்பினால் தெற்கு நோக்கி தேவி காருண்யவல்லி கருணையோடு காட்சி தருகிறாள். மகா மண்டபத்திற்கு தெற்கே மாங்கனி ஏந்திய கணபதியும் வடமேற்கில் தேவியரோடு சுப்பிரமணியரும் உள்ளனர். ஆலய வடமேற்கில் தலவிருட்சமாகிய ஈச்ச மரம் உள்ளது. சுவர்களில் சோழர்கால கல்வெட்டுக்கள் உள்ளன. வீடு கட்ட இங்கு வந்து செங்கலை பூஜித்து வாங்கி செல்கிறார்கள். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த பரிகாரத்தலம் இது. தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. ஆனி மாதம் திருக்கல்யாணம், அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, சிவராத்திரி போன்றவை விழா நாட்கள். எல்லா நலன்களும் அருளும் ஈச்சங்குடி ஸ்ரீ ஆதி கணபதியையும் கச்சாபேஸ்வரரையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஸ்வர்ணலதா குரலில் பூவெல்லாம் உன் வாசம் படுத்துறதுக்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:34. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாளிடுகளில் வந்துள்ள மற்றொரு செய்தி, விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE-இன் +2 துணைத் தேர்வு முடிவுகள் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இந்த துணைத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரக்கூடிய மாணவர்கள் www.cbse.gov.in என்ற இணையதளம் வழியாக இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு செப்டம்பர் 7-8 தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என CBSE அறிவித்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

தேவன் சுஜாதா குரல்களில் ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:40. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு பயங்கர முகூர்த்த நாள், நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம், சரி கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போகிறதா இருந்தாலும் பட்டு புடவை நகை எல்லாம் போட்டு போகக்கூடியவங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தொடர்ந்து கழுகு படத்திற்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 7:45. இனி கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: ஸ்கிரீன் டைம் எஸ்பெஷலி எப்போ குறைக்கிறது, அந்த தூங்குறதுக்கு முன்னாடி குறைங்க, மேக்ஸிமம் பெனிஃபிட்டா இருக்கும்.
3: இப்போ நிறைய இது பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க எல்லாம் அதுலதான் படிக்கவும் செய்யறாங்க, அதுல டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன் அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. இதை எந்த மாதிரியான உங்க ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம்?
2: கண் மருத்துவரா நாங்க எந்தெந்த பள்ளிகளுக்கு போறோமோ, எந்தெந்த கல்லூரிகளுக்கு போறோமோ, அங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்டயும் கரஸ்பாண்ட் கிட்டயும் நாங்க சொல்லதான் செய்யறோம். ஸ்மார்ட் கிளாஸ்

0: கிளாஸ்ங்கிற பேர்ல எல்லாமே இப்ப வந்து ஐபேட் பேஸ்டு, லேப்டாப் பேஸ்டு, ஹோம் ஒர்க்கே வந்து இப்ப வாட்ஸ்அப்ல தான் வருது. இதை தவிர்த்துக்க முடியுமா? நம்ம அந்த காலத்துல மாதிரி டைரியில எழுதி அனுப்புற பழக்கத்தை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு நாங்க வந்து சொல்லதான் செய்யறோம். ஏன்னா ஹோம் ஒர்க் செய்யறதுக்கே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் பாக்குற மாதிரி ஆயிடுது குழந்தைகளுக்கு. அது இல்லாம அவங்க டிவி, போன் அதெல்லாமே பாக்குறாங்க. பட் ஜென்ரல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து அவங்க டெக்னாலஜி வந்து ரொம்பவே வந்துருச்சு. பட் வேற வழி இல்ல. இப்போ நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம டெக்னாலஜிய எம்ப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாது, அதை வந்து தடுக்க முடியாது. இது வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆயிடுச்சு. பட் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இதை தவிர்த்து என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம ஸ்கிரீன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இப்போ வந்து படங்களே வந்து போன்ல பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெப் சீரீஸ வந்து போன்ல பாக்குறது, நாடகங்கள் இதெல்லாமே வந்து போன்ல பாக்குறாங்க. முன்னாடி எல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல எங்க அம்மா வந்து டிவி பாக்காதேன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்க குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்றது, நீ போன் பாக்காத, டிவி கூட பாத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். கம்பேர் பண்ணி பார்க்கும் போது போனை காட்டிலும் டிவி இஸ் பெட்டர். சோ ஒரு டிவியில நீங்க ஒரு படம் பாக்கணும்னா ஓகே, அந்த குழந்தை ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வாரத்துல ஒரு வாட்டி அப்படின்னா, நீங்க அந்த டிவியை கூட காட்டலாம். போன்ல வந்து படம் பாக்குற பழக்கங்கள், இந்த டிராமாஸ் அதிக நேரம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
1: நிறைய பாக்குறோம் பொது போக்குவரத்துகள் எல்லாம் எங்க ஏறாங்களோ அங்கே தொடங்கி இறங்குற இடங்கள் வரைக்கும் பக்கத்துல இருக்கிற மனிதர்களை பத்தியோ கவனமும் எதுவுமே கிடையாது. தன்னுடைய உடமைகள் கூட மறந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த செல்போன் பாத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கண் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது வந்து எப்பயுமே கண் வந்து ஒரு சிறப்பு தான். கண்ணோ பொண்ணோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம குழந்தையில குஞ்சுறது கூட கண்ணே மணியன்னு தான் சொல்றோம். இந்த கண்கள்ல என்ன விதமான ஒரு நோய் தாக்கங்கள்லாம் வரும் மேடம்?
0: கண் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து கண்ணே மணியன் கொஞ்சிரும்னு சொல்லிட்டு, அது மாதிரி கண் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அந்த கண்களை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரிலாம் கண்ணுக்கு பாதிப்பு வரலான்னு நான் சொன்னேனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சில குழந்தைகள் தாய் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது, குழந்தையோட கண்கள்ல அந்த அம்மாவோட பிளவுஸ் ஹூக் மாட்டி அந்த கருவிலி டேமேஜ் ஆகி நாங்க பாத்திருக்கோம். சில டைம் வந்து இந்த நியூஸ் பேப்பரோட கார்னர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, காலையில நம்ம பாக்குற நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணும் பொழுது பக்கத்துல இருந்த குழந்தையோட கண்ணில் பட்டு அதுல கருவிலி கட்டாயி வந்து பாத்திருக்கிறோம். நிறைய குழந்தைகள் ஸ்கூல் சில்ட்ரன் அதுல வந்து பென்சில் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி பாத்திருக்கோம். சோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து ஒரு எல்லையே இல்லை, எது வேணாலும் கண்ணுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சிறு வயதுல அதோட கவனம் அதிகமா இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும், நம்ம ஸ்கூல் போகும்போது யார் மேலயும் மண்ணு தூவக்கூடாது, பென்சிலை வந்து நம்ம கையில வச்சுட்டு பேசக்கூடாது. சில பழக்க வழக்கங்களை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

சுந்தரபாண்டியன் படத்திற்காக பாட கேட்டோம். இந்த பாட்டில் வரும் மாதிரியே நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை, உங்ககிட்ட பேசணும், பாட்டு கேட்கணும் அப்படின்னு லைன் எடுத்தோன்னா லைனே கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா என்ன பண்ணலாம், இன்று காலம் 8-2 மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக பலமர காத்திருக்கிறது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பங்கேற்கணும், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 பாட்டு வேணுமா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.

0: பரேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. அடுத்த நிகழ்ச்சியாக 8:20 உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. புத்தம்புது விருப்ப பாடல்களாக, அதுவும் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. 04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 170, 25:30, 171 என்ற எண்களில் வரலாம். மதுரை மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 8:20 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை இன்றிலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மத்திய அரசு நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கான இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. மும்பை துறைமுகத்தில் நேற்று சரக்கு இறக்கும் பணியின்போது கிரேன் தீப்பிடித்ததில் 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாக துறைமுக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றினர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய

கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மனசுக்கு பிடித்த புத்து முது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவர் மதுரையில் இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: தனலட்சுமி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் விடுதலை பாடலில் வரி வழி நடுக்க காட்டும் வழி. இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 8:09 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: செண்பவள்ளி வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஆடுகளம் படத்துல வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா, வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு பிடிக்குமோ இல்லையா, இந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப பிடிக்கும்.
0: அதான் வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா அப்படின்ற மாதிரி, அதனால பாட கேட்டுருவோமா?
1: நன்றி
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: நேரம் 8:15.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: கண்ணும் தடையாமல், கையும் தளராமல், உன்ன பசி 70 ஓராமல், எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு நீ செய்த திருத்தொண்டுக்கு இந்த நிலத்து உண்டோ இணை. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதையர் அவர்களின் திருத்தொண்டை பாராட்டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நேரிசை வெண்பா. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கும்.

0: அருமையா ஒரு வெண்பாவை எடுத்து விட்டீங்க, சூப்பரா இருந்தது. பரவாயில்ல, உங்களுக்கான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சைவம் படத்துல இருந்து அழகே அழகே மழை மட்டுமா அழகு, திருவியில் கூடத்தான் அழகு. அண்ணா நாமத்துக்குமார் வரிகளே.
0: சரி, கண்டிப்பா பாடல் கண்டிப்பா உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: எட்டு மணி 21 நிமிடம் பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். முத்துக்கண்ணன் பேங்க் காலனி நாராயணபுரம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டை கேட்கலாம்.
1: எனக்கு வந்து இந்த பெருமாள் படத்துல மகாமிஷி அந்த பாட்டு கொடுத்துருங்க மேம். நன்றி மேம்.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா டி அசி. என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி. சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒடி ஒளியிற?
3: அதேதான் அதேதான் அப்படியே புடிச்சுக்கோ.
2: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Yamshi.
1: எட்டுத்தீக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வீரமாக கேட்டிருக்கோம். இன்றைய பாட்டு வீரமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்காமா.
1: உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? காலவாசல்ல இருந்து சொல்லுங்க. என்ன பாடல்?
2: வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருந்து அதே பாட்டு.
1: அதே பாட்டு கேட்டுருவோமா?
2: நன்றி.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்
3: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா,

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 8:31 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: படம் ரெக்கை, பாடல் கண்ணம்மா அழகு பூஞ்சிலை.
2: கேட்டுருமா?
3: நன்றி
2: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நேரம் 8:36. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். செம்பவழி மடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். என்ன பாடல்?
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர். இதுல மரியான்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அந்த பாட்டு மேடம்
0: கேட்டுருமா?
1: கேட்போம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு சிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: எட்டு மணி 40 ஒரு நிமிடம் பாட்டு வினமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: பிள்ளையார் தண்ணி எது போய் கேட்டாலும் கிடைக்கும் மேடம். அதனால எனக்கு வேதாளம் படத்துல இருந்து வீர விநாயகர் வெற்றி விநாயகர் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரி, பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: 8:46, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வரும் நிறைவான நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம், மூன்று மாவட்டம் இருந்து.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: இட்லி கடை படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டுருங்க மேடம்.
3: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் இதோ.

0: நேரம் 8:51. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பொழி 100.9 இதுவரை மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது பாட்டு வேணுமா. கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாம பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாகிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் 3 பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம்.

0: ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதுத்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழுறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான், அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான் அவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ரொம்பவே உற்சாகமானதான், பரபரப்பானதான், அறிவுரியானதாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானதா, ரொம்பவே ஸ்பெஷலானதான். இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்திலையும் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்கறதுக்காக காத்திருக்க எல்லாருக்கும் வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள சின்ன சின்ன தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. கந்தான இருவாரம், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் தேசிய கந்தான இருவார விழா வந்து சொல்றாங்க. இது வந்து கந்தானத்துடைய முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நம்ம இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 25ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் ஆண்டுதோறும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். 15 நாள் பிரச்சாரம். இது எப்போ முதன் முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1985ல தான் முதன் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேசிய கந்தான இருவார கொண்டாட்டம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT

0: உஷாவான பாடல்களோட காத்திருக்க நேரம் இல்லை.
1: Camera! Rolling! Music!

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். 9:22:52 ட்ரெண்ட் அண்ட் பிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. காலை 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில விருந்தினர் விருப்பம் விளம்பர கதட்டி இருக்கு. அதனைத் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல் கேட்டு ரசிக்க காத்திருக்கோம்.

0: தான் எல்லாமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ரமேஸ்வரம் எஃப்எம் நம்ம கேட்டு வச்சிட்டு இருக்கோம் உற்சாகமான பாடல்களோட ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை.

0: புரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு, அதனால அமைதியா பதறாம மெதுவா

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் உஷாமான பாடல்களோட ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் 9:32. இன்று காலை 11:02 கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகள் நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம் உஷாமான பாடல்களோட. டிரைவ் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் 9:37, 27 பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்களில் இன்று இடம் பெறுவது பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம். இது வந்து விபத்தினால ஏற்படக்கூடிய மரணம் மற்றும் ஊனத்திற்கு வந்து குறைந்த கட்டணத்தில் நிதி பாதுகாப்பு வழங்கும் மத்திய அரசின் எளிய காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தை பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாரத பிரதமரின் நலன் தரும் திட்டங்கள்ல பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ரைட் டைம் இட்ஸ் நேரம்ல நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் இது வந்து விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் மற்றும் உணத்திற்கு குறைந்த கட்டணத்தில் நிதி பாதுகாப்பு வழங்கக்கூடிய மத்திய அரசின் எளிய காப்பீட்டு திட்டம். இதோட ஆண்டு சந்தா பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரூபாய் 20 மட்டும்தான் கட்டணமாக

செலுத்துறாங்க. வயது வரம்பு 18-70 வயது வரைக்கும் உள்ள எந்த ஒரு இந்திய குடிமகனுமே இதில் வந்து இணையலாம். இதற்கான தகுதி வந்து வங்கி அல்லது அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தாலே போதும், இதுக்கு அனைவருமே தகுதியானவர்கள். இதனுடைய திட்ட காலம் June 1 முதல் அடுத்த வருடம் May 31 வரை. ஒரு வருட காப்பீட்டு காலம் கொண்டது தான் இந்த இது. ஒவ்வொரு வருஷமே இது வந்து புதுப்பிக்கப்படுகிறது. பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம். ஒன்பது மணி 43 நிமிடம் 43 நொடியில் பாடல் வந்துட்டு இருக்கு தில்லாலங்கடி திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
0: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா. என்னவா?
0: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
0: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
0: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
0: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராமேஸ்வரம் 100.9 MHz உற்சாகமான பாடல்களோட காத்திருக்க நேரமில்லை.

உற்சாகமான பாடல்களோட பயனுள்ள தகவல்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருந்தோம். ரைட் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமலையின் நிகழ்ச்சியில இப்ப ரைட் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமலையை நிறைவேறக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நேஜங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதன்முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரேடியோ கேட்குற ஒரு சொந்தம் தான் வந்து

0: அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு விருந்தினர் விருப்பத்துல நம்ம பேச போறோம். அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அன்பரசி. நான் வந்து லாக்டேஷன் கன்சல்டன்டா இருக்கேன். என்னோட சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம்ல தாதனவலசின்ற ஒரு கிராமம். திருப்பத்தூர்ல இருந்தா ஸ்கூலிங் எல்லாமே, அப்புறம் காலேஜ் வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்ஜில தான் காலேஜ் முடிச்சது. அதுக்கப்புறம் ஒர்க்காக ஹைதராபாத் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்ராட் மூவ் ஆயிட்டு அங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஊருக்கே, சொந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆயிருக்கும்.
0: சரி, நான் அன்பரசனா இருக்கேன், நீங்க அன்பரசியா இருக்கீங்க, அதை விட்டுருவோம். இப்போ உங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லலாமே.
1: நான் அப்பா அம்மா தங்க கல்யாணம் வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கார மிஸ்டர் சந்திரமோகன், அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அப்புறம் என்னோட மாமனார் மாமியார், அப்புறம் என்னோட ரெண்டு குழந்தைங்க நிதின் நிஷான்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து இங்க வந்து இப்ப நீங்க இருக்கீங்க மதுரையில. அன்பான மதுரை உங்களை எப்படி வரவேற்றுச்சு?
1: உண்மையை சொல்ல போனோம்னா, நான் கல்யாணம் வரைக்கும் மதுரைக்கு வந்தது இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல் முதல்ல எங்க வீட்டுக்கார் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தப்போ எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல நம்ம நிறைய புக்ஸ்ல எல்லாம், தமிழ் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஏன்ஷியன் சிட்டி அப்படின்னு பாத்திருக்கோம், கண்ணகி வந்து எரிச்சூர்னு இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன்.
0: மதுரைக்காரங்கனாலே பயங்கரமானவங்கடா அப்படின்னு சொல்லி,
1: அதெல்லாம் உண்மையே கிடையாது, அதெல்லாம் போய். ரொம்ப தங்கமான மனசுக்காரங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. பேசுற ஸ்லாங் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம், பட் வந்து நீங்க போய் கேட்டீங்க
0: ரெண்டு
1: பேரும் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறோன்றது தான் எங்களோட ரோல். இது ஒழுங்காக இருந்தால் தான் நாட்டுக்கே வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா ஐக்கியோட கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: சரி, இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? முதல்
1: உலகமே அன்பால் கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அது சார்ந்து ஒரு பாடல் தான் அன்பே சிவம், யார் யார் சிவம், அன்பே சிவம் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பரசி. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது மிகவும் பெருமைப்படும் தருணம் எதுங்க?
1: மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி பருவம் தான்.
0: காலேஜ் எல்லாருக்குமே பிடிக்குங்க.
1: ஆமாம், இஃப் எவர் இந்த ஏதாவது ஒரு வரம் வந்து திருப்பி எந்த பருவத்துக்கு நீங்கள் போக விரும்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கல்லூரி பருவத்துக்கு தான் போக விரும்புவேன். அந்தளவுக்கு சந்தோஷம் நிறைந்த அது ஒரு பருவம். எஜுகேஷன் மூலமாக நம்மளை ஒரு டெவலப் பண்ணுற நேரமும் அது தான். அங்கே தான் என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள் அங்கே தான் கிடச்சாங்க. என்னோட அவங்கள தான் வந்து இப்போ எனக்கு இருக்கிற மாரல். ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறையான ஒரு வாழ்க்கை அப்படி நான் ஓரளவுக்காவது வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது அவங்களாலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட சம் ஃப்ரெண்ட்ஸ் பேர் மட்டும் சும்மா சுருக்கமா சொல்றேன். முருகேஷ், தீபா, பரிதா, அனுஷ்யா, குமரேஷ், சுரேஷ், தீபக், நளினி இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், மத்த எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க.
0: எல்லாரையுமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வந்து தாய்நாடு காப்பது கடமையடான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வருமே, அது மாதிரி வந்து நீங்க தாய்நாட்டிலேயே இருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நானுமே கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருந்தேன், அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நம்ம தாய்நாட்டுக்கு வந்துட்டேன். அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. இதை கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்காக கல்லூரி நினைவுகள் வர மாதிரி ஒரு பாடல், அதாவது முஸ்தபா முஸ்தபா சாங் எல்லாருக்குமே பிரிங் பேக் தி மெமரிஸ். துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்பு கிளை முற்றுப்புள்ளி என் பாயிண்டே கிடையாது. லைஃப் லாங்கா நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை செரிஷ் பண்றேன். அவங்க லைஃப் லாங் என் கூட இன்னமும் நிறைய வரணும், டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.

0: மிகவும் பிடித்த பாடல் எது? அந்த பாடலுக்கும் உங்களுக்கும் இருக்கும் பிரத்யோக நினைவுகள் என்ன?
1: மிகவும் பிடித்த பாடல் வந்து எனக்கு பிடிச்சதை விட எங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சதை நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறேன்.
0: உங்களுக்கு பிடிச்சதே இல்லையாங்க?
1: பிடிச்சது இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தாய் தகப்பன் தானே முதல்ல, அதனால அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ தான். எனக்கு நான் ஒரு தங்க, ரெண்டு பேர் தான், ரெண்டும் பெண் குழந்தைகள். அந்த காலத்திலே வந்து ஆண் குழந்தை வேண்டாம், அடுத்து போக வேண்டாம், நிறைய சொசைட்டில ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, ரெண்டு பெண் குழந்தை அப்படின்ட்டு. ஆனாலும் ரெண்டு பேருமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பறிவு கொடுத்து எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி எங்களை படிக்க வச்சு எல்லா சுதந்திரமும் கொடுத்தாங்க. ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா அப்படின்னா, சரிம்மா உனக்கு இது கரெக்டுன்னு படுதோ அந்த மாதிரி செய்யும் சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுனால தான் என்னால் வந்து காலேஜ், நல்ல காலேஜில் சேர முடிஞ்சது. அங்கிருந்து ஹைதராபாத் போய் அங்கே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து வேலை செய்ய முடிஞ்சது. அங்கிருந்து அப்ராட் போகிறதுக்கும் எங்கள் அப்பா எந்த ஸ்டாப்பும் கொடுக்கல. எல்லா எக்ஸாம்ஸ் எழுதி ஃப்ரீயாக இங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது அப்பா தான். அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, மலரே மௌனமான்னு சொல்லிட்டு, அந்த பாட்டு அவங்களுக்காக நீங்கள் போட்டிங்கன்னா
0: பரவாயில்லையே. ஆறாறு பாடின அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சூப்பர் பாட்டில் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கான பாடல் இது வந்து கொண்டிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விருந்தினர் விருப்பம். இன்னைக்கு விருந்தினர் விருப்பத்துல நம்மளோட அன்பரசிக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்களோட இளமை காலங்கள், அப்புறம் நீங்க திருமணத்துக்கு அப்புறம் இருந்த காலங்கள், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஹானஸ்டா சொல்லணும்னா வந்து காலேஜ் படிக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்ப அவர் வந்து அவரோட காலேஜ் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சுக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. சோ ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா தான் அப்ப பார்த்தோம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது வந்து காலேஜ் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், செகண்ட் இயர் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து படிப்பெல்லாம் முடிச்ச பின்னாடி ஹைதராபாத்துக்கு நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க நான் ஒர்க் பண்ணும்போது இதே மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து அங்க வந்து என் கூட வந்திருந்தாங்க. அவர் வந்து அங்க படிச்சுட்டு இருந்தாரு, டிசைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாரு. அதனால அவர் வந்து எங்களுக்கு ஹைதராபாத்ல பாஷை தெரியாது, தெலுங்கு சுத்தமா தெரியாது, ஹிந்தி தெரியாது. அதனால வந்து அவர் வந்து அங்க ஆல்ரெடி எங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் போனாரு. ஆனா அவர் சீனியர்ன்றதுனால எங்களுக்கு கைட் பண்றதுக்காக வந்து கூட இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச தொடங்கி அதுக்கப்புறம் அது வந்து காதலா வந்து மலர்ந்துருச்சு. அப்படிதான் வந்து ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ண லவ் ஸ்டோரி. அவர் அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு சென்னை வந்துட்டாரு. நாங்க எப்பயாவது ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வருவாரு, ஒரு ஃப்ரெண்டா வருவாரு. மோஸ்ட்லி லெட்டர்ஸ் இல்லைன்னா போன் கால்ஸ். அப்பெல்லாம் எஸ்டிடி பூத்ல வேற போய் நிக்கணும்.
0: படத்துல வர கதை மாதிரி சொல்றீங்க இல்லைங்க. ஆமா, ஒரு காதல் கதையை சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, இந்த காதல் கதையில ஹீரோவோட பேர் என்னங்க?
1: ஹீரோவோட பேர் வந்து சந்திரமோகன்.
0: முன்னாடியே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆசையா இருக்குல்ல.
1: அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் டிசைன் இன்ஜினியரா இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க தாய்நாட்டுக்கு திரும்ப பின்னாடி இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு.
0: பாரு, டிசைனர் டு விவசாயி. சரி, அது பரவாயில்லைங்க. அவர் காதல ரொம்ப சூப்பராவே டிசைன் பண்ணிருக்காருன்னு அப்படின்னே சொல்லணும். சரி, உங்களோட காதல் வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்க மதுரைக்கு வந்துட்டீங்க.
1: ஆமா, காதல் திருமணம்ன்றது இருந்தாலும் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இது நாங்கள் நார்த் ஆஃப் தமிழ்நாடு, உங்களுக்கு நான் சொன்னேன், இவங்க வந்து சவுத் ஆஃப் தமிழ்நாடு. அது இல்லாமல் அவங்க வந்து கன்னட மொழி பேசுகிறவங்க, நாம் வந்து தமிழ். அந்த மாதிரி நிறைய சமுதாய கட்டமைப்பில் சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நான் வந்து அப்போது அயர்லாண்டுன்ற கண்ட்ரியில் இருந்தேன். அவர் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் கொரியாவில் இருந்தார். ஸோ குடும்பங்கள் பேசி பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்து 6 வருடம் கழித்து ஒரு வழியாக திருமணம் நடந்தது.
0: ரொம்ப அருமையான விஷயமா இருக்குங்க. யாராச்சும் டைரக்டர் யாராச்சும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கதையெல்லாம் எடுங்கப்பா எடுங்க.
1: ஸோ அவருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு, நின்னு கோரி வரணும்னு ஒரு பாடல். அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல், நீங்க அதை போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
0: அது அவருக்கு மட்டும் பிடிச்சதா இருக்காது, உங்களுக்கும் பிடிச்சதா இருக்கும். அதனால உங்களுக்காகவும் அந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் கேட்கலாம், வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில தலைவன் தலைவி திரைப்படத்தில் தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க கத்திருக்கோம்.

இளையராஜ் இயக்கத்துல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில விஜய் சேதுபதி, நித்யா மீனன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்து 2025 வெளிவந்த திரைப்படம் தான் தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு பட பாடல்கள் கேட்டுருக்கோம். அந்த எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
3: தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கோம். 10:42:38

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:47:43. அடுத்த நிகழ்ச்சியா இன்று காலை 11:02 கேட்கலாம் கல்லூரிகள் அட்டா. ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து இன்று கல்லூரிகள் அட்டா கேட்டு ரசிக்கலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கிறது கல்லூரிகள் அட்டாவுக்கு. ஒரு பட பாடல்கள் கேட்டு ரசிட்டே இருக்கும் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தோம் ஒரு பட பாடல்கள். தலைவன் தலைவிலிருந்து கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நடிகர்களை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது மற்றும் தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மேய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து நேரலையாக அங்க யாரெல்லாம் சென்றிருக்காங்க இப்ப நம்ம நிறைய நண்பர்களை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: இந்த மண்டே மார்னிங்கே வந்து உற்சாகமா ஒரு குரல் கேட்டிருக்கு. எல்லாருமே மண்டே மார்னிங் அப்படின்னாலே வந்து ரொம்ப வந்து டவுட்ல இருப்பாங்க. யோ என்னடா நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்க்கெல்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லயே இருப்பாங்க. யோ என்னடா சண்டே இன்னொரு நாள் சண்டே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த இங்க முன்னாடி உட்காந்துருக்கோங்களா அப்படின்னு நினைக்கல போல நாங்க வைப் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருக்காங்க. நம்ம வைப் பண்ண போறதே ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில இருக்க தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகளோட தான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஃபன் 1 hour இருக்க போது. எல்லாரும் ரெடி இருக்கீங்களா? அவங்க சொல்றதே தெரியும் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த மாணவிகளுக்கு வந்து சூப்பரா ஒரு இன்ட்ரோ கொடுத்துரும். ஆனா நீங்க எங்க காலேஜுக்கு எங்களை தேடி எங்களை வந்து கொஞ்சம் அந்த கேன்டீன் ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்காக வந்திருக்கீங்க. அதனால நிலையத்தார வந்து நாங்க எங்க காலேஜ் சார்பா வெல்கம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மாணவி காத்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு ஆனந்த ராஜகல்யாணி. நான் இளங்கலை 2nd year ஆங்கிலம் படிக்கிறேன்.
1: சொல்லுங்க, எங்களை வெல்கம் பண்ண ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. எப்படி வெல்கம் பண்ண போறீங்க?
2: இப்ப கேளுங்க. ராமேஸ்வரம் மற்றும் மதுரை எஃப்எம்மின் இனிய நேயர்களே, உங்கள் காதுகளுக்கு ஒரு குட்டி சந்தோஷம், மனசுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இதோ ஆரம்பமாகிறது நம்முடைய கல்லூரி கலாட்டா. காலேஜ் அப்படின்னாலே புக்ஸ் கிளாஸ் எக்ஸாம் இது மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ் சிரிப்பு சந்தோஷம் இந்த மாதிரி வாழ்க்கையோட அழகான பக்கம் எல்லாமே இங்கதான் நிறைஞ்சிருக்குது. அந்த அழகான தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த நிகழ்ச்சி. இப்ப இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி எங்களை ஊக்கப்படுத்தி வரும் எங்க கல்லூரியோடைய மதிப்பிற்குரிய முதல்வர் முனைவர் எஸ் சுமையா அம்மா அவர்களை அன்போடையும் மரியாதையோடையும் வரவேற்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய குரலையும் களத்தையும் வழங்கி எங்களை உங்க இல்லங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற மதுரை எஃப்எம் உடைய அன்பான குழுவினரையும் அன்போட வரவேற்கிறேன். எங்க தமிழ்துறையோட தலைவராயிருந்து மாணவர்களுடைய திறமைகளை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வர்ற மதிப்பிற்குரிய தமிழ்துறை தலைவர் முனைவர் அகிலா அம்மா அவர்களையும் அன்போட வரவேற்கிறேன். எங்க எல்லாருடைய முயற்சிக்கும் வழிகாட்டியா எங்கள் திறமைகளுக்கு திசை காட்டியா இருக்கிற தமிழ்துறையுடைய பேராசிரியர்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். மேலும் இன்னைக்கு எங்களோட திறமைகளை வெளிப்படுத்த இந்த கல்லூரி கலாட்டாக்கு கொஞ்சம் கலகலப்பையும் நிறைய உற்சாகத்தையும் சேர்க்க போகிற அனைத்து பங்கேற்பாளர்களையும் என்னோட சிறப்பு வரவேற்பு. இந்த நிகழ்ச்சிய வெறும் நிகழ்ச்சியாக இல்லாம ஒரு இனிய அனுபவமா மாற்ற போகிற அன்பான பார்வையாளர்களே மற்றும் நேயர்களே, உங்களையும் மனமாற வரவேற்கிறேன். இன்னையோட நிகழ்ச்சியில சிரிப்பு இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும், திறமைகள் இருக்கும், மறக்க முடியாத கல்லூரி நினைவுகளும் இருக்கும். வாங்க கேட்டு ரசிப்போம் கல்லூரி கலாட்டா.
1: ஆமா, இவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு நிறைய மெமரிஸ், நிறைய ஃபன், நிறைய என்டர்டெயின்மெண்ட், அது போக இல்லாம நிறைய விஷயங்கள் மாணவிகள் வந்து புதுசு புதுசா சொல்ல போறாங்க. அதுவும் இந்த கீழக்கரை கிராமத்துக்கு வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி வந்துட்டு இந்த ஊரோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த ஊரோட சிறப்பு பத்தி சொல்ல வராங்க ஒரு மாணவி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு ஸ்ரீ லட்சுமி நாராயணி. நான் இளங்கலை 2nd year ஆங்கிலம் படிக்கிறேன்.
1: இதோ நீங்க சொல்லுங்க.
4: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, என் பேரு ஃபசிஹத்துன் யஸ்ரா. நான் வந்து 2nd year பிபிஏ படிக்கிறேன் தாசிம் பிவி அப்துல் காதர் காலேஜ் ஃபார் விமன்ல. ஆக்சுவலி ப்ரௌடா சொல்லணும்னா நானே ஒரு கீழக்கர பெண் தான். ஸோ உங்களுக்கு என்ன எங்க ஊரை பத்தி கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இந்த ஊர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா?
4: பிரசித்த பெற்ற விஷயம்னா நான் சொல்லணும்னே தேவையில்லை. கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்வியூல ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆனிச்சு, நம்ம சசிகுமார் சாரே சொன்னாப்ல. நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஸ்வீட்னா கீழக்கர பொபல் தான். ஸோ எப்படி ஒரு பாட்டு வருமே, நெய் ஊத்தி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி மாதிரி, தேங்காய் பால் ஊத்தி வெள்ளம் போட்டு கிண்டினது கீழக்கர பொபல். எங்க ஊரோட ஃபேமஸே பொபல் தான்.
5: சொல்லும் போது சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
4: நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே தொண்டைக்குழி குளக் குளக் அப்படின்னு உள்ள போயிரும்.
5: அருமை அருமை அருமை. சரி, அதே மாதிரி இந்த கீழக்கரையில என்ன வேற ஏதாவது சிறப்புகள் ஏதாவது இருக்கா?
4: கீழக்கரை சிறப்பு அப்படின்னு பார்த்தா முதல்ல கீழக்கரையோட மக்கள் தான் கீழக்கரைக்கு சிறப்பு.
5: சிறப்புங்க
4: அதோட மக்கள், அந்த மக்களோட மனசு, மக்களோட வரவேற்கிற மனசு. அதை தாண்டி கீழக்கரையில ஃபேமஸ்னா எங்களோட இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க 2nd line beach ஆக இருக்கட்டும்,

0: அப்புறம் நான் சொன்ன மாதிரி தொடல் பனியம் இந்த மாதிரியாக இருக்கட்டும், மீன் வகைகள்ல கீழக்கரையை அடிச்சுக்க ஆளே இல்ல.
1: இப்ப தொடல் தொடல் சொல்றீங்க, நீங்க தொடல் சொன்னோடனே காலங்காத்தால நாங்க பசியோட வந்தோடனே அதாவது ஆசையை கிளப்பி விட்டீங்க, போகும்போது எப்படி தொடல் கிடைக்குமா எங்களுக்கும்?
0: போகும்போது தொடல் என்ன சேர்த்து பனியமும் சேர்த்து அனுப்பி விடுறோம்.
1: அது என்ன பனியம்?
0: பனியம் ஆக்சுவலி பனியம் வந்து ஒரு இனிப்பும் இல்லாத காரமும் இல்லாத ஒரு நொறுக்கு பண்டம் மாதிரி பனியம். தொடல் சொல்லணும்னா தொடல் வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ். தொடல் ஒரு அல்வாவோட இன்னொரு டைப். அதை தேங்காய் எண்ணெய் ஊத்தி தேங்காய் பால்ல மண்ட வெள்ளத்தை போட்டு கர கரன் கரைச்சி ஒரு 12 மணி நேரம் கர கரன் கரைச்சி அது சுண்டி ப்ரௌன் கலர்ல அந்த வெள்ளை கலர் தேங்காய் பால் மாறுற வரைக்கும் சுண்டி வத்த காய்ச்சி கொழுக்கு கொழுக்குன்னு வர்றதுதான் தொடல். அதுல தேங்காய் எண்ணெயிலேயே வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க.
1: நாங்க 12 மணி நேரம் வந்து இங்க ஃபுல்லா ராமேஸ்வரம் இந்தியாவின் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ராமநாதபுரம் மாவட்ட பூமியில இருந்து நம்ம நிகழ்ச்சி பண்றது முழுமையே
2: நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில சில மனிதர்களை நம்ம நேர்ல பாத்திருக்கவே மாட்டோம் இல்லையா, அவங்களோட பேசிருக்க கூட மாட்டோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அப்துல் கலாம் அவர்கள். எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்குது. முதல்ல அவரோட எழுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்காரு, பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. இவ்வளவு பெரிய பதவிகள்ல இருந்தும் அவர் ரொம்ப எளிமையா தான் இருந்தாரு. குறிப்பா அவர் மாணவர்கள்ட பேசும்போது அவர்களை தன்னையும் வேற மாதிரி பார்க்காம ஒரு நண்பர் மாதிரி தான் பார்த்து பேசினாரு. அதுக்கப்புறம் அவருடைய கனவுகள் பற்றி கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே ஒரு கனவு இருக்கு இல்லையா? சில பேருக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஆனா அந்த கனவு இருந்தாலே போதுமா என்ன? அதை அடைய நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அதனால அவருடைய ஒரு பிரபலமான குவாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னால பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்க முடியாவிட்டால் தவள், ஆனால் எப்போதும் முன்னேறி கொண்டே இரு. இந்த பொன்மொழி எனக்கு ரொம்ப வலிமையானதாக தோணும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி வேகமா போக முடியுமா என்ன? சில நேரம் நம்ம எல்லாருமே முன்னேறுவோம், சில நேரம் கொஞ்சம் மெதுவா தான் போவோம், சில நேரம் என்ன பஞ்சதுன்னே தெரியாம கூட இருப்போம். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம பயணத்தை நிறுத்தவே கூடாது. இந்த ஒரு விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையில இருந்து எனக்கு ரொம்ப பெரிய உந்துதலா இருந்தது. எனக்கு என்னோட எதிர்காலத்தை பற்றிய நிறைய கனவுகள் இருக்கு. சில நேரம் நானும் நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி நேரத்துல அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா நம்முடைய இன்றைய நிலைமை நம்முடைய நாளைய வாழ்க்கையை முழுசா தீர்மானிக்க போறது இல்லைல்ல. நம்முடைய முயற்சி அதை கண்டிப்பா மாற்றும். அவர் மாணவர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. இளைஞர்தான் நம்மோட நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு நம்பினாரு. அதனால அவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு மோட்டிவேஷனாலா இருக்குது. எனக்கு அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் தான் தோணும். நம்ம வயசு சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம கனவு சின்னதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதான் அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தரும் மிக அழகான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பிரசிடென்டாவோ ஒரு சயின்டிஸ்டாவோ மட்டும் இல்லாம அவர் நம்மளோட ஒரு நம்பிக்கை. நம்மளால முடியாதுன்னு நான் நினைக்கிற நேரத்துல முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை. நம்முடைய கனவுகளை பார்த்து நாமே பயப்படுற நேரத்துல முன்னேறி கொண்டே இரு அப்படின்னு சொல்ற ஒரு ஊக்கம். அவர் இன்று நம்மளோட இல்லைனாலும் அவரோட எண்ணங்களும் அவரோட ட்ரீம்ஸும் இன்னும் நம்மளோட தான் இருக்குது. அதனால எனக்கு அப்துல் கலாம் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். அவர் ஒரு மனிதராக வாழ்ந்தால் ஒரு தலைமுறையவே கனவு காண கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் எனக்கு அவர் மேல இருக்கிற மிகப்பெரிய மரியாதையும் பிடிக்கும்.
1: அதாவது எனக்கு நீங்க பேச பேச வந்து கூஸ்பம்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. ஏன்னா என்னோட வாழ்நாள்ல மிகப்பெரிய ஆசை வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை நேர்ல சந்திக்கணும் அப்படின்றது. ஆனா அவரை என்னால அவர் இருந்தப்போ சந்திக்க முடியல. இப்ப அவர் இருந்த மண்ணுல வந்து நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப நீங்க பேசும்போது என்னமோ எனக்கு அவர்கிட்டயே பேசின மாதிரி ஒரு கூஸ்பம்ஸ் தான் இருந்துச்சு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே வந்து இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அர்ப்பணிச்சு வாழ்ந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி அவர் உயிர் பிரிந்த தருணத்திலயுமே வந்து அவர் மாணவர்கள் மட்டும் உரையாடிக்கிட்டு தான் இருந்தார். அப்படிப்பட்ட அவர் இளைஞர்களே கனவு காணுங்கள் சொன்னாரு. வருங்கால இந்தியாவே நம்முடைய இளைஞர்கள் கையில இருக்குன்னப்ப இப்போ என் கண்ணு

முன்னாடி இத்தனை இளம் பெண்கள் இருக்காங்க, வருங்காலத்துல இவங்க என்னென்னலாம் ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க, அவரை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், இன்னும் இந்தியாவோட விண்வெளி துறையை எங்கெங்கேயோ எடுத்துட்டு போகலாம். இதே ராமேஸ்வரம் மூவில பிறந்து நாலு பின்ன பெண் அப்துல் கலாமா ஒரு விஞ்ஞானியா, நான் இவங்களை எத்தனை பேரை சந்திக்க போறேன்னு தெரியல. அந்த மாதிரி இவங்களெல்லாம் விஞ்ஞானியா எப்ப சந்திப்போன்ற காத்துட்டு இருக்க நேரத்துல நீங்களும் காத்துட்டே இல்லாம ஒரு பாடல் கேட்டுவாங்க. நீங்க கேட்டுருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் தாசின் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து வளம் வந்துட்டு இப்ப மீண்டும் நம்ம நிலைய நண்பர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நேயர்களே. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அமைந்துள்ள தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில தான் இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டாவை ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா உற்சாகமா இங்க இருக்கிற மாணவிகளோட கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட வந்து சார் பலம் வந்து நம்ம உடலுக்கு வேணும், அது மட்டும் இல்ல நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இடையில ஆறு போச்சுன்னா அதுக்கு ஒரு பாலமும் வேணும்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாலத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்து வந்திருக்கிறாங்க ஒரு மாணவி. உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் நேயர்களே, I'm அபிநயா, செகண்ட் பிஏ இங்கிலீஷ், தாசிம் பிவி அப்துல் கலாம் காலேஜ்ல படிக்கிறேன்.
3: என்ன பாலத்தை நீங்க சொல்ல வந்திருக்கீங்க?
4: பாமன் பாலத்தை பத்தி
3: சொல்லுங்க கேப்போம். அதோட பலத்தையும் அதோட சிறப்பையும் நீங்க இப்ப சொல்லி நாங்க கேட்ட நேயர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாவட்ட நேர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. உங்க குரல் காற்றாலையிலயும் போகும், இந்த பாலத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க சொல்ல தயாரா?
4: தயாரா இருக்கேன், சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு, அதை நான் ஸ்டார்டிங்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பாம்பன் பாலம் தான். பாம்பன் பாலத்தை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ரயில்ல அல்லது சாலையில கடந்து செல்லும் போது அந்த பயணம் உண்மையிலேயே ஒரு தனி அனுபவம். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் கடல், நடுவுல நம்ம பாலம். இத பார்க்கும் போது இவ்வளவு பெரிய பாலத்தை கடலுக்கு நடுவுல எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பாம்பன் ரயில் பாலம் 1917 திறக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே கடலுக்கு நடுவில் இப்படி ஒரு பாலத்தை அமைத்தது மிகப்பெரிய பொருளியல் சாதனையா இருந்தது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பாலத்தின் நடுப்பகுதி திறந்து மூடக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருந்தது. பெரிய கப்பல் கடல்

0: செல்லும் போது அந்த பகுதியை திறக்க முடியும். அதாவது ஒரு பக்கம் ரயில் போகுது, இன்னொரு பக்கம் கடல் கப்பல் போகுது. இதை கேட்கும் போது அந்த காலத்துல இருந்த பொருளியல் திறமை எவ்வளவு இருந்திருக்கிறது என்று யோசிக்க வைக்குது இல்லையா. மேலும் 1964 ஏற்பட்ட மிகப்பெரிய புயலும் பாம்பன் பாலம் சந்தித்தது. அந்த புயலுக்கு பிறகும் பாம்பன் பாலம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அதனால்தான் பாம்பன் பாலம் வெறும் ஒரு பாலமாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை, அது பல வருடங்கள் வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு நினைவு சின்னம். இன்னைக்கு நம்ம பாம்பன் பாலத்தை கடந்து போகும்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் என்ற உணர்வு மட்டும் இருக்காது, இந்த வருட வரலாற்றை கடந்து போறோம் என்று உணர்வு வரும். பாம்பன் பாலத்தை ஒரு தனி வரலாற்று சிறப்பு இருக்கிறது. அதோடு புதிய பாலமும் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டிய இந்த பகுதியின் போக்குவரத்து இன்னும் ஏற்படுகிறது. நேர்களே, பாம்பன் பாலம் நமக்கு ஒரு விஷயத்தை அழகா நினைவுபடுத்துகிறது. காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மலரலாம், ஆனால் வரலாற்றின் மதிப்பு மட்டும் எப்போதும் மாறாது. அதனால் அடுத்த முறை ராமேஸ்வரம் போகும்போது பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, அந்த பாலத்தோட வரலாற்றையும் நினைச்சு பாருங்க. கடலுக்கு நடுவே நின்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கும் நம் பாம்பன் பாலம் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட ஒரு பெருமை. இதோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திப்போம். நன்றி நேர்களே.
1: இப்ப புது பிரிட்ஜ் ஓபன் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? நாங்க இப்பதான் அந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ண பிறகு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போறோம். நீங்க இந்த ஊருக்காரங்க, போயிட்டு வர அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த பிரிட்ஜ்ல?
0: அதுல போகும்போது இந்த சைடு கடலு, அந்த சைடு கடலு, நடுவுல நம்ம போகும்போது கொஞ்சம் பயத்தோட ஒரு சுவாரஸ்யமான உற்சாகமும் கலந்துருந்துச்சு.
1: பழைய பிரிட்ஜ்லயும் போயிருப்பீங்க, புது பிரிட்ஜ்லயும் போயிருப்பீங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்க பெருசா?
0: பெருசா என்னன்னா, அந்த காலத்துல கட்டப்பட்டதுல போறோம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு கேள்வியோடையும் போகும்போது இந்த தடவை புதுசா ஒரு இதுல நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு.
1: சரி சரி, சூப்பரா சொல்லுங்க. சொல்லுங்க சாந்தினி, அடுத்து நீங்க ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்கீங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க?
2: எல்லாரும் ராமநாதபுரத்தோட சிறப்பெல்லாம் பத்தி சொன்னாங்க. இப்ப நான் பிடிச்சதுக்கு ஆள் எதை பத்தி சொல்ல போறாங்கன்னா, ஒரு கவிதை சொல்ல வரேன்ப்பாங்க, எல்லாருக்கும் உணர்ச்சி எல்லாம் நல்ல வைபா கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன கவிதைன்னு கேக்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஆர்ன் சாஹிராமா, நான் 2ஆம் ஆண்டு கணிதவியல் படிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற கவிதையோட தலைப்பு என்னன்னா லட்சியம். விதை மண்ணில் வீழ்வது மடிவதற்கு அல்ல மரமாவதற்கு, துன்பங்கள் உன்னை சூழ்வது வீழ்வதற்கு அல்ல வாழ்வதற்கு, மனதில் கொண்ட லட்சிய விதை பாறை இடுக்கிலும் முளைத்து வரும், சோதனைகள் பல வந்த போதும் சாதனை படைக்க அது தூண்டும், லட்சிய பாதையில் கால் வைத்தால் இருண்ட வானமும் வழிகாட்டும், லட்சிய பாதையில் நீ கால் வைத்தால் இருண்ட வானமும் வழிகாட்டும், விண்ணை தொடர் நினைக்கும் சிறகுகளுக்கு தேகத்தடை விதிக்க முடியாது, விடியலை நோக்கி பாயும் சூரியனுக்கு இருட்டு தடையாய் இருக்காது, அலைகள் மோதி பார்ப்பது கரையினை உடைக்க அல்ல, அலைகள் மோதி பார்ப்பது கரையினை உடைக்க அல்ல, துன்பங்கள் உன்னை சூழ்வது உன் மன உறுதியை உரசி பார்க்க, வெற்றி தாமதமாகலாம் உன் பயணத்தில் ஆனால் தடம் புரண்டு விடாதே, உன் உழைப்பின் மீது நம்பிக்கை வை, உன் லட்சிய சிகரம் உன்னை தேடி வரும், விழித்தெழுத்தோளா விடியல் உணவே, லட்சிய பயணத்தில் தோல்வி இல்லை, நெருப்பாய் மாறு தடைகளை எரித்திடு, வெற்றி சரித்திரம் முன்னால் எழுதப்படட்டும், தடைகளை எரித்திடு, வெற்றி சரித்திரம் முன்னால் எழுதப்படட்டும்.
2: செம்மையா, அழகா, சூப்பரா லட்சியத்தை பத்தி கவிதெல்லாம் கொடுத்தீங்க. அடுத்து வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான மூமெண்ட்னு எல்லாத்தையும் கேட்டா ஸ்கூல் காலேஜ் தான் சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் சிறப்பிக்கிறதே யாருன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தானங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லலன்னா கல்லூரி கலாட்டல் என்ன சுவாரஸ்யம் இருக்கு அவங்கள பத்தி சொல்ல ஒருத்தவங்க வராங்க, கேட்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம், நான் நுஸ்ரத் ஜஹானா, 2003 உளவியல் துறை படித்து வருகிறேன். ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 100.3 நிறுவனத்தின் அன்பான நிறுவனத்திற்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். எங்கள் கல்லூரிக்கு வந்து எங்களை போன்ற மாணவர்களுக்கு எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுடைய குரல்களை அனைவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த அழகான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கிய ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 100.3 நிர்வாகத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசின் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை போன்ற மாணவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் என்பது ஒரு சாதாரண வாய்ப்பு அல்ல. எங்களுடைய திறமையை நாங்களே அறிந்து கொள்ளவும் அதை வெளிப்படுத்தவும் கிடைத்த ஒரு அழகான மேடை. இதே போல் வருங்காலங்களிலும் எங்களுக்காக இன்னும் பல வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான

தலைப்பில் இன்று நான் பேச போகும் தலைப்பு நண்பன் செய்த மறக்க முடியாத குறும்பு. இந்த தலைப்பை கேட்ட உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே ஒரு உற்சாகம் தானே. நான் வந்து ஒரு சில என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தின ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஸ்கூல்னாலே நம்ம ஸ்கூல் காலேஜ்ல வந்து கல்ச்சரல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நாங்க வந்து டிராமா பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்டும். என் ஃப்ரெண்டு வந்து டாக்டரா இருந்தாங்க, நான் வந்து பேஷண்டா இருந்தேன். ஸோ அதுல வந்து செதோஸ்கோப் வச்சு ஒரு சீன் வந்து வந்துச்சு. அதுல ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டருக்கு அதுல செதோஸ்கோப் வச்சுட்டு பேஷண்டோட செஸ்ட்ல வந்து அந்த இதை வச்சு ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா, மாத்தி வந்து ஹெட்செட்டை வந்து எனக்கு வச்சுட்டு செஸ்ட்ல வைக்கிறதா வலிக்கு வச்சுட்டான். என்ன நடக்குதே தெரியாம இங்க எவ்வளோ எல்லாரும் ஒரே சிரிப்பு, என்னடா நடக்குது இங்க மாதிரி, என்னமோ பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, டிராமால சேர்றது பெரிய விஷயம் இல்ல, எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்பதான் வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு முடியலங்கிறதுனால கடைக்கு போறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்

0: பண்றதே தெரியாம இங்க உள்ள எல்லாரும் ஒரே சிரிப்பு, என்னடா நடக்குது இங்க, மாறி என்னமோ பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சிச்சு டிராமால சேர்றது பெரிய விஷயம் இல்ல, எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்பதான் வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு முடியலங்கிறதுனால கடைக்கு போறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்புனாங்க. சரி வெங்காயம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அனுப்பி வச்சான். அனுப்பி வச்சு போனா அப்படின்னா பெரிய சின்ன வெங்காயமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பார்த்துட்டு பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து பறக்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோடனே எங்க அம்மா கேக்குறாங்க, என்னப்பாச்சு வெங்காயம், பெரிய வெங்காயம் கேட்டேன், சரி சின்ன வெங்காயம் கேட்டேன், பெருசா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தான் நம்ம சொன்னீங்க சின்ன வெங்காயம்னு, அதே பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உடனே எங்க அம்மாக்கு யார் அனுப்பணும் தெரியாம அனுப்பிட்டேன், சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில கிடைத்த இந்த மூன்று நண்பர்கள் தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துக்களா நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிஷம், இப்ப நீங்க வந்து அந்த டிராமா சொன்னீங்க இல்லையா, டிராமா வந்து ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் சீல மாறிச்சுன்னு, ஆனா இருந்தாலும் தக்க சமயத்துல அது வந்து நீங்க வந்து நகைச்சுவையா நீங்க மாத்திருங்க. அப்பயே தெரிஞ்சது நீங்க வெங்காயம் மேட்டர் இழுக்கும் பொழுது பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா நீங்க வாங்க நினைச்சேன், அதே மாதிரி வாங்கிருக்கீங்க. ரொம்ப கலகலப்பானால் தான் உங்க நண்பர்களுக்கும் வந்து நீங்க ரொம்ப பிரீசியஸ் தான். ஏன் அப்படின்னா, கலகலப்பா இருக்கிற ஒரு மனிதர் கிடைச்சாங்கன்னா இந்த காலத்துல மனம் இருக்கம் இல்லாம வாழ்க்கையை ரொம்ப தூரம் கொண்டு போனா ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி வந்து இன்னும் சிறப்பா தொடர்ட்ட நகைச்சுவையோட. அடுத்ததான் நம்மளோட பேச வந்து ஒரு மாணவி இருக்காங்க, ரொம்ப ஆர்வமா நான் பேசுவேன் என்னால இதை சொல்ல முடியும் சொல்லி வந்திருக்காங்க. என்னன்னு
2: கேட்பது, இப்ப அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா அவங்களோட நாடக அனுபவம் பண் அனுபவம், அதாவது காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களை விட பொதுவாவே ஒரு மனித இனம்னு எடுத்துக்கிட்டா நீங்க யாரு கூட இருந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு கேட்டா, பெற்றவர்களுக்கு அப்புறம் அதிகமா சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ், டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து அக்கா அக்கா நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி என் ஸ்கூல் மெமரிஸ் பத்தி எல்லாம் சொல்லவான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. சரி என்ன மெமரிஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டுருவோமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு வஃபா. எல்லாரும் என்ன செய்ய சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டு தெம்பா உட்காந்து கேட்கறேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து யார எதை பத்தி பேச போறேன்னா, ஸ்கூல் மெமரிஸ். நான் என்னதான் காலேஜ் வந்தாலும் எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் தான் பெஸ்ட்டு. ஸ்கூல்ல சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாலே ஏதா விடுறாப்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலன்னு வீட்டுல வந்து ஒரே புலம்புவேன். காலேஜ் வந்தனால ஏதா வந்து காலேஜ் லீவ் விடுறாப்லன்னு கேக்குறேன். எனக்கு வந்து காலேஜ் காட்டி ஸ்கூல் தான் பிடிச்சிக்குது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை காட்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்பவுமே பெஸ்ட்டு. ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் கூட நம்மளுக்கு அவ்வளோ டீப்பா வந்து நம்ம மனசுல இருக்குது. டூர் போறது எல்லாமே ஒரு சின்ன, அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது வேஸ்ட் ஆஃப் மணியே கிடையாது. எவ்வளவுதான் மணி வேஸ்ட் ஆனாலே ஆனா நம்ம கடைசியா வந்து நம்ம மனசுல அவ்வளோ மெமரிஸோட வர்றோம், அது வந்து சொல்ல முடியாத இது. இங்க இப்ப ரேடியோல கேட்டுட்டு நிறைய பெரியவங்க கூட கேட்டுட்டு இருப்பியா, நிறைய பேர் வந்து இப்ப ஸ்கூல் மெமரிஸ்குள்ள போயிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். கேட்கும் போது ரொம்ப இதாதான் இருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல் மெமரிஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், அது வந்து சொல்ல முடியாத அளவுக்குள்ள மெமரிஸ். நாங்க வர ஒரு 3 மெம்பர்ஸ் தான் இருப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல க்ளோஸா இருப்போம். ஒரு ஒரு ஆளுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் யாருமே பிரிச்சுட்டு போவே மாட்டோம், ரொம்ப எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். ஆனா இப்ப கல்லூரி வந்து மூணு பேர் மூணு விதமா போயிட்டோம், ஆளாளுக்கு ஒரு ஒரு கல்லூரிக்கு போயாச்சு. அப்படி இருந்தாலும் இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடவே இல்லை, எப்பயுமே ஒன்னாதான் இருக்கிறோம், ஒன்னாதான் இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுக்கனே.
2: அப்படிப்பட்ட உங்களோட தோழிகள் பேரை சொல்லிடலாமா?
3: என்னோட தோழிகள் பேர் வந்து
2: பெண் தோழிகளோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ ஆகாது அப்படிலாம் இல்ல. இப்ப நான் சொல்றேன், நாளை பின்ன நீங்க கல்யாணம் ஆகி வேலை வெளிநாடுகளுக்கு போனாலுமே உங்களுடைய நட்பு இப்ப இருக்க மாதிரி என்றைக்குமே கண்டினியூ ஆகும். நாங்க ஃபியூச்சர்ல ஏதாவது நண்பர்கள் தினம் ஸ்பெஷல் ஷோ பண்ணும்போது உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறக்காம போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க, நம்ம அப்பா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால் கேட்டு விடலாம் ஒரு பாடல். நீங்க கேட்டுருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 என்ன கேட்டுட்டு இருக்கோம். பாடி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கல்லூரி கலாட்டா. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம்பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து சிறப்பாக வளம் வந்துட்டே இருக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. மீண்டும் நம்ம நிலை நண்பர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்ம எல்லாத்தையுமே வந்து கேட்டு பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களையும் ரொம்ப உற்சாகமா அழகா ஒவ்வொரு கருத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே வெறும் கடிதங்கள் நேர்ல பாக்குறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முகநூல் போன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு மாணவி அழகா நம்மளோட பேச வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீனி சஹானா நஸ்ரீன். ஃபர்ஸ்ட் யூஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். பேச போற தலைப்பு வந்து செல்போன் இல்லாமல் ஒரு நாள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பழமொழி நம்ம செல்போன் பயன்பாட்டுல மிக சரியா பொருந்தும். ஒரு காலத்துல தொலைபேசி என்பது அரிய பொருளாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குழந்தை முதல் பெரியவர் வரை எல்லாரோட கைகளிலும் செல்போன் தான் இருக்கு. உலகில் எந்த மூலையிலும் யார் எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல நம்ம பேசிடலாம். படிக்கிறதுக்கு, பணம் அனுப்புறதுக்கு, மருத்துவ உதவி அனைத்திலும் செல்போன் உதவுகிறது. கொரோனா காலத்துல கூட நம்ம வீட்டுல இருந்தபடியே படிச்சோம். அதற்கு காரணம் செல்போன் தான். ஆனா இதையே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? மாணவர்கள் மணிக்கணக்கில் ரீல்ஸ் பார்ப்பார்கள், படிப்பில் கவனம்

0: குறையும், கண்ணெரிச்சல், தலைவலி, தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும். ஒரு வீட்டுல இருந்து அப்பா ஒரு போன்ல, அம்மா ஒரு போன்ல, நாம் ஒரு போன்ல, யார் யாருடன் பேசுவதே இல்லை. குடும்ப உறவுகள் கூட விலகி போகுது. சரி, ஒரு நாள் செல்போன் இல்லாமல் இருந்தா என்ன நடக்கும்? முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக அதோட அழகு புரியும், பயனும் புரியும். அன்று காலையில் அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிடலாம், தாத்தா பாட்டியோடு கதை பேசலாம், நண்பர்களோடு நேரில் போய் கண்ணாமூச்சி கபடி விளையாடலாம், நூலகம் போய் புத்தகம் படிக்கலாம், மரம், பறவை, பூக்கள், இயற்கையை ரசிக்கலாம். ஒரு நாள் போன் இல்லாமல் இருந்தாதான் நேரத்தின் மதிப்பு தெரியும், குடும்பத்தின் அருமையும் நமக்கு புரியும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்கும் போது போனை தள்ளி வைக்கணும், சாப்பிடும் போது போனை தவிக்கணும், தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பே போனை வந்து தள்ளி வைக்கணும். வாரத்துல ஒரு நாள் செல்போன் இல்லாதனால நம்மளா ஏற்படுத்தி கொள்ளணும். செல்போன் நம்மள ஆளக்கூடாது, நாம தான் செல்போன் ஆள வேண்டும். அளவோடு பயன்படுத்தினால் தொழில்நுட்பம் நண்பன், அளவுக்கு மீறினால் அது நமக்கு எதிரி. எனவே செல்போனை அளவோடு பயன்படுத்துவோம், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதாவது இவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, செல்போன் இல்லாமல் ஒரு நாள். நான் இந்த கல்லூரிக்கு வந்ததுல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு மாணவியரோட கையில கூட போனே இல்லாத, நீங்க கவனிச்சீங்களா பிரபு?
2: யாருகிட்டயுமே போன இல்ல, எல்லாம் வந்து பரபரப்பா இருக்கிற அந்த காலத்துல போன் இல்லாம நிசப்தமா எல்லாம் நம்ம என்ன பேச போறோங்கறத மட்டும்தான் ஃபோகஸ் பண்ணிருக்காங்க. தவிர போனை நானும் பாக்கலீங்க,
1: அதனாலதான் இவ்வளவு வைபா பேசுறாங்களோ என்னமோ.
2: கண்டிப்பா அதான் உண்மை. ஏன்னா வந்து செல்போன்ல மூழ்கி கிடக்குறது, அது வந்து கரையேறி இவங்க வந்து வேற லெவல் இருக்காங்க. நிச்சயமாவே செல்போனோட ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நாள் இல்ல இன்னும் ஒரு நாள் சேர்த்து எடுத்தோம்னா அதோட ஃப்ரீடம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போறோம். எல்லாரும் நிச்சயமா செல்போனை விட்டுருவோம்.
1: சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்க கையில ஒரு நாள் செல்போன் இல்லாம இருக்க சொன்னா நீங்க இருப்பீங்களா?
3: பேசிக்கிட்டே இருக்காங்க. யார் யாரை பார்த்து மூஞ்சியை பார்த்து பேசுறாங்க, அதெல்லாம் இல்லாம அழகா இருக்கலாம்.
1: ஆனா எனக்கும் வந்து பிரபு அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் செல்போன் இல்லாம இருக்க சொன்னா அது வந்து சேலஞ்ச் தான். சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களால செல்போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா சார்?
4: கண்டிப்பா என்னால இருக்கவே முடியாது, ஏன்னா ஆபீஸ்ல இருந்து தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கும்னு அட்டன் பண்ணிட்டு ஆகணும். செல்போன் என்பது என்னுடைய 6வது விரல்.
1: அது வேலையில இருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரியா ஆகிருது செல்போன் யூசேஜ்ன்றது. இப்ப ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே த்ரூ வாட்ஸ்அப், த்ரூ போனு அப்படின்ற வர மாதிரி இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கே எப்படி இருக்கு போன் இல்லாம இருக்கிறது கையில?
5: ஆக்சுவலி எங்க காலேஜ்ல வந்து மெயினா ஏன் போன் வேணாம்னே சொல்ற ரீசன் என்னன்னா, நாங்க படிக்கணும், அதெல்லாம் தாண்டி ஒரு 6-7 மணி நேரம் மனிதர்களோட நேரத்தை செலவழிக்கணும். வீட்டுக்கு போய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு போய் பேக வச்ச உடனே போன், வாட்ஸ்அப் மெசேஜ். 6 மணி நேரமாச்சு மனிதர்களோட இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட உண்மையான பண்ணை உணரணும். வீட்லயே போன், காலேஜ்லயே போனா வாழ்க்கை ஒரு அர்த்தமே இல்ல. இப்ப இந்த 3 வருஷம் நாங்க படிச்சு முடிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, போன் இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸோடய முழுக்க முழுக்க ஸ்பெண்ட் பண்ண ஒரு உணர்வு வந்து உணர்வு பூர்வமா இருக்கும். அதனால எங்க காலேஜ் எடுத்த இந்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான்.
1: அதாவது கல்லூரி நிர்வாகத்தை ஐயோ போன் அலோவ் பண்ண மாட்டாங்க, எப்படி நாங்க போன் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் திட்டுவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு அப்ரிசியேட் பண்றாங்க. அதுக்கு முதல் கணமா உங்களுக்கு பாராட்டுகள் மேம். இப்படிப்பட்ட மாணவிகளை வந்து அருமையா தயார் பண்ணி அந்த கல்லூரியை பத்தி பெருமையா சொல்றாங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
6: வானொலி நிலையத்தாருக்கும் வானொலி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் முனைவர் அகிலா. நான் தாசுந்தி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில 20 ஆண்டுகளாக தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்கள் கல்லூரி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணமே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நாங்கள் மொபைலை அலோவ் பண்றது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா நாங்கள் கொண்டு வர சொல்லுவோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நாங்கள் கிளாஸ் டீச்சர்ஸே கொடுத்து அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் அவங்ககிட்டயே கொடுத்துருவாங்க கிளாஸ் டீச்சர்ஸே. அதனால தான் எங்கள் பிள்ளைங்க இந்த அளவுக்கு, இங்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட மாணவிகள் உலகளாவிய அளவில் பெரிய பெரிய தனியார் மற்றும் அரசு பணிகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வந்து ரொம்ப பெருமிதத்தோட சொல்லுவேன். எங்க பிள்ளைங்களுடைய பிளஸ் பாயிண்டே இதுதான், மொபைல் யூஸ் பண்றதுக்கு. அப்படியா மேம், எங்களுக்கு அட்மிஷன் வர்றதுக்கு மெயின் ரீசனே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க காலேஜ்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களாமே, அதனாலதான் உங்க பிள்ளைங்களை கொண்டாந்து நாங்க சேர்க்கிறோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல மொபைல்னால சீரழியக்கூடிய சமுதாயத்துல நிறைய பிள்ளைங்க, எஸ்பெஷலி மாணவிகள் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. நான் ஒரு அட்மிஷன் கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறேன், அதனாலதான் இதை இந்த அளவுக்கு எனக்கு தெரியுது மொபைல் யூஸ் பண்ணாதனால. தேங்க்யூ.
1: அப்பா உங்களை பத்தி வந்து உங்க மேம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அந்த அளவு நீங்க எல்லாம் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க, சூப்பர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அடுத்ததா யாரு பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து ஹமிதா பேபி. நான் மூன்றாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப துறை படித்து வருகிறேன்.
0: என்னன்னைக்கு தனித்திறமை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி ஒரு சொற்பொழிவு மாதிரி தான் நான் நடத்த போறேன். அது வந்து நான் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். எழுத்தை உருக்கி அதில் சொல்லை வளைத்து பொருளால் அழகு சேர்த்து யாப்பு என்னும் காப்பு செய்து அணிவித்து அழகு பார்த்த என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால், நவீன சமூகத்தில் இளைஞர்களின் பங்கு, இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். நவீன சமூகத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்றம், புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், சமூக விழிப்புணர்வு மற்றும் மாற்றத்திற்கான தூண்டுகளாக விளங்குகின்றனர். இளைஞர்கள் நாட்டின் முழுவிளம்பு போன்றவர்கள். 100 இளைஞர்கள் என்னிடம் தாருங்கள், உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் கூறுவதில் இருந்து இளைஞர்களின் சக்தியை நம்மால் உணர முடிகிறது. நவீன சமூகத்தில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நவீன சமூகத்தில் இளைஞர்கள் பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களை முதலில் காண்போம். தற்காலத்தில் இளைஞர்கள் கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்பிலும் கடுமையான போட்டி நிலவுகிறது. படித்து முடித்த பல இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில்லை. கல்விக்கான கட்டணங்கள் உயர்ந்துள்ளதால் நடுத்தர குடும்ப இளைஞர்கள் பெரும் கடன் சுமைக்கு ஆளாகிறார்கள். இதை என்று கூறுவதில் இருந்து பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மனநல பாதிப்புகள் மற்றும் அழுத்தங்கள். பெற்றோர் மற்றும் சமூகம், நண்பர்கள் எதிர்பார்ப்புகளை இளைஞர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் போலி வாழ்க்கையை பார்த்து தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிட்டு கொள்கிறார்கள் இளைஞர்கள். அடுத்ததாக தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக அடிமைத்தனம். இளைஞர்கள் அலைபேசி மற்றும் இணைய பயன்பாட்டிற்கு அடிமையானதால் தங்களின் பொன்னான நேரத்தை இழக்கிறார்கள். நிஜ உலக மனிதர்களின் பேசுவதை விடுத்து இணைய உலகிலேயே வாழ முற்படுகிறார்கள். இளைஞர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளில் மூழ்கி விடுவதால் இளைஞர்களின் உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அடுத்ததாக தவறான பழக்க வழக்கங்கள். நண்பர்களின் வற்புறுத்தல் அல்லது மன அழுத்தத்தில் இருந்து தப்பிக்க மது குடித்தல், புகைப்பிடித்தல் மற்றும் இதர போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் ஆளாகிறார்கள். சினிமா மற்றும் இணையத்தில் வரும் வன்முறை காட்சிகளை பார்த்து சில தவறான பாதைகளில் பயணிக்கிறார்கள். இளைஞர்கள் போதைப் பொருள் மற்றும் வன்முறை போன்ற தவறான பாதைகளில் செல்லாமல் தங்கள் திறமையை நாட்டில் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆகவே இளைஞர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்குவது குடும்பம் மற்றும் சமூகத்தின் கடமையாகும். இளைஞர்கள் தங்கள் ஆட்சியை நல்வழியில் செலுத்தினால் அவர்களுக்கு சந்திக்கும் சவால்களை தகர்த்து சாதனையாளர்களாக உருவெடுக்க முடியும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: அது சொற்பொழிவு வந்து நான் கூட ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா வந்து நாட்டுல என்ன நடக்குதோ அது ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியறவான சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே பேச போறது இல்ல. இவங்க சொன்ன உரையே வந்து போதும் போதும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய நேரம் நம்ம பேசிட்டே இருக்கோம். அதாவது நிலையத்துல இருந்து பாடல் ஒளிபரப்பிட்டே இருக்காங்க, இருந்தாலும் நாங்களும் பாடுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் காத்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் எல்லாம் சொல்லிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாமே பாச்சு பாடுங்க. Thank you.

வந்ததோ அழைத்தேன் வாழ்ந்து காதல் காதல் தொடங்கிய சிலை குறைகள் போது நான் சந்தோஷம் நாய்க்கும்

0: Ahí cumple. Mirando el hombre ganado.
1: ஆஹா, அருமையா பாடினீங்களே. அதாவது உங்களுக்குள்ள வந்து குட்டி இசையமைப்பாளர் பாடகி எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க போல. தட்டி எழுப்புற நிறைய வருமே, அப்படியாக்கா?
0: அப்படிலாம் இல்லையே.
1: அப்படிதான் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப அருமையா பாடல் பாடிட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம கூட ஒரு மாணவி பாடல் போறீங்களா, பேச போறீங்களா? ஆஹா, அடுத்து ஒரு பாடல் வரிசையா வந்து இசை குயில்களா இந்த காலேஜ் உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பாட்டு பாட போறீங்க? உங்க பேர் அதுக்கு முன்னாடி சொல்லலாமா?
2: நானும் ஸ்ரீ ஜஹானா, இளங்கலை 3ஆம் ஆண்டு, உளவியல் படித்து வருகிறேன்.
1: ஆஹா, உளவியல் படிச்சனாலதான் தெரியுது. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். ஒரு பாடல் கொடுத்தாதான் வந்து நேர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியே பாட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க போல. என்ன பாட்டு பாடுங்க, அப்படியே பாடிருங்க.

0: அப்பா நீ பாட பாட அப்படியே காயம்லாம் ஆறி மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதுமா, அவ்வளோ அருமையா பாடுறீங்க. அடுத்துதான் ஒரு மாணவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப நேரம் நம்மளே பாத்துட்டே இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பேச காத்திருக்கீங்க?
1: நான் வந்துட்டு மன்னார் வளைகுடாவை பத்தி பேச போறேன்.
0: ஆஹாஹா, அருமையான விஷயம். நானும் நிறைய தெரிஞ்சுக்க விஷயங்கள் இருக்கு. என்னென்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற இயற்கையுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமே மன்னார் வளைகுடா தான். மன்னார் வளைகுடா அப்படின்னு சொன்னதும் முதல்ல ஞாபகம் வர்றது என்னது? கடல். ஆனா அந்த கடலுக்கு எவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்றத நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல தமிழ்நாட்டுடைய தென்கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மன்னார் வளைகுடா. பலவிதமான கடல் வாழ் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் முக்கியமான வாழ்விடமா இருக்குது. நேர்களே, நான் இப்ப சொல்றது ஒரு நிமிஷம் உங்க கண்ணு மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. நீல நிறத்துல விரிஞ்சு கிடக்கிற கடல், அதற்குள்ள அழகான பவளப்பாறைகள், அவற்றை சுற்றி வண்ண வண்ண மீன்கள், கடல் புல்வெளிகளுக்குள்ள மெதுவா நகர கடல் வாழ் உயிரினங்கள். இது ஒரு திரைப்பட காட்சி மாதிரி இருக்குதா? ஆனா இது எல்லாமே நம்ம மன்னார் வளைகுடால காணப்படுற இயற்கை அதிசயங்கள் தான். மன்னார் வளைகுடாவோட முக்கிய சிறப்புகள்ல ஒண்ணுதான் இந்த பவளப்பாறை. இது கடலுக்குள்ள வாழ்ற ஏராளமான உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமா இருக்குது. அடுத்ததா இதுல புல்வெளிகளும் இருக்குது. இந்த புல்வெளிகள் கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவு வழங்குது. அதே மாதிரி மன்னார் வளைகுடால கடற்பசை அப்படி இல்லைன்னா டியூகாங் அப்படின்னு சொல்ற ஒரு அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் இன்ன வரைக்கும் காணப்படுது. கடல்ல வாழ்ற இந்த அமைதியான உயிரினங்கள் நம்ம கடல் சூழலுடைய முக்கிய அங்கமாவே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல வகையான மீன்கள், கடல் ஆமைகள், டால்பின், இந்த மாதிரி ஏராளமான கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த பகுதி ஒரு வாழ்விடமாவே இருக்குது. மன்னார் வளைகுடா அப்படின்றது ஒரு இயற்கை அழகு மட்டும் கிடையாது, இது மக்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு விஷயம். குறிப்பா கடலோர பகுதிகளில் இருக்கிற மீனவ குடும்பங்களுக்கு இது வாழ்வாதாரமாவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கடற்பகுதியை நம்ம எப்படி பாத்துக்கணும் நீங்களே சொல்லுங்க. கடல்ல பிளாஸ்டிக் கழிவுகளை வீசுறது, கடல் வளாகங்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறது, இந்த மாதிரி நம்ம பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடல் நமக்கு உணவு தருது, வாழ்வாதாரம் தருது, இயற்கை வளங்களையும் தருது. ஆனா நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும்? அன்பான நேயர்களை, மன்னார் வளைகுடா என்பது வெறும் கடல் இல்லைங்க, அது ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு வீடு, மீனவர்களுக்கு வாழ்வாதாரம், இயற்கைக்கு அழகான படைப்பு. இப்படி நம்ம தலைமுறைக்கு கிடைச்ச

0: மிகப்பெரிய பொக்கிஷமே இந்த மன்னார் வளைகுடா. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடலை நேசிப்போம், கடலை மாசுபடுத்தாம இருப்போம், மன்னார் வளைகுடாவை எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுப்போம். இந்த பயணத்துல என்னோட இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க சொன்னீங்க இல்லையா, கண்ணை மூடிட்டு நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. உண்மையிலே நான் இமேஜின் பண்ணேன், அதுக்குள்ள போய் இந்த ஸ்கூபா டைவிங் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி அந்த விஷயங்கள் வந்து போச்சு. இப்போ நீங்க இந்த மாவட்டத்துல இருக்கனால கேக்குறேன், மன்னார் வளைகுடால வந்து இப்ப படகு போக்குவரத்து எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, அந்த கண்ணாடி படகுகள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க?
0: நான் இருக்கேன்னு தான் பேரு, ஆனா இது வரைக்கும் நான் போனதில்ல. நான் என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி, நான் படிப்புக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மன்னார் வளைகுடால இவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பா போய் பாக்கணும்ன்ற ஆசை வந்திருக்குது.
1: போனீங்கன்னா என்னையும் சேர்த்து கூட்டு போறீங்களா?
0: கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்,
1: கண்டிப்பா கூட்டிட்டு போயிருந்தேன். சாந்தினி, நீங்க யாரையும் குடிச்சு வச்சிருக்கீங்க, யார்ட்ட பேச போறோம் அடுத்து?
2: எல்லாரும் இந்த மாவட்டத்துல இருக்க ஒவ்வொரு சிறப்பையும் அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்திறமையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்ததா ஒருத்தவங்க இந்த மாவட்டத்தை பத்தி அழகா வந்து கலாச்சாரம், கல்வி எல்லாத்தையும் பத்தி சொல்ல வராங்க. என்னதான் சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
3: ஹாய் கலாத்தா நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். சரி, இப்ப நம்ம ஒரு என்ன பார்க்க போறோம்னா, ராமநாதபுரம் வந்து ஒரு அழகிய மாவட்டம்ன்றத பாக்க போறோம். சரி, நம்ம இப்ப ஒரு பயணத்துக்கு போவோமா? அந்த பயணம் எங்க தெரியுமா? கடலோட அழகு, வரலாற்றோட பெருமை, ஆன்மீகம், அமைதி எல்லாமே ஒன்றா இருக்கு நம்ம ராமநாதபுரத்துக்குதான். சரி, ராமநாதபுரம்னு சொன்னாலே முதல் நம்ம நினைவுக்கு வர்றதுங்கிறது ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்துல இருக்கிற ஒரு ராமநாத சுவாமி கோயில். அந்த இந்தியாவில இருக்கிற எல்லாரும், ஏராளமான மக்கள் எல்லாருமே வந்து அந்த ராமநாத சுவாமி கோயில வந்து பாக்குறாங்க. அந்த கோவிலோட பிரம்மாண்டமான அமைப்பும் அதோட அழகிய நடைபாதையும் பார்க்கும் போதே நம்மளோட வரலாற்றோட பெருமையை உணர முடியுது. சரி, ராமநாதபுரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம், அடுத்து எங்க போகலாம்? வாங்க, கடலோட அழக ரசிக்கிற தனுஷ்கோடிக்கு போகலாமா? ஒரு பக்கம் வங்கக்கடல், இன்னொரு பக்கம் இந்தியாவோட பெருங்கடல், இரண்டு கடலுக்கு நடுவுல நின்று இயற்கை அழகு ரசிக்கிறது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவம். கடல் சாற்று முகத்துல வீசும் போது அந்த இடத்தை விட்டு திரும்பவே மனசு வராது. அடுத்து நம்ம பயணத்துல தவறாம பார்க்க வேண்டிய இடம் பாமன் பாலம். கடலுக்கு மேல நின்று நிற்கும் அந்த பாலத்தை பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பு வரும். குறிப்பா அந்த வழியாக பயணம் செய்யும் போது சுற்றிலும் தெரியும் நீல கடல் காட்சி நம்ம மனச முழுமையாக கவரும். இது மட்டுமல்லாம ராமநாதபுரத்துல இருக்கிற ஆன்மீக சிறப்பு மிக்க தேவிப்பட்டினம், நவாபாசனம், அனைவராலும் மதிக்கப்படும் ஏழ்வாடி தர்கா போன்ற இடத்துலயும் இருக்கு. இங்கு வரும் மக்களுக்கு ஆன்மீக அமைதியோடு ஒரு நல்ல பயண அனுபவமும் கிடைக்கிறது. சரி, இனிமே யாராச்சும் ஏதாவது ஒரு ஊரை போய் சுத்தி பார்க்கணும்னு சொன்னாலே நீங்க என்ன சொல்லணும்? ராமநாதபுரத்துக்கு போவோம், ராமநாதபுரத்துல உள்ள ராமேஸ்வரத்துல இருக்கிற கோயிலு, தனுஷ்கோடி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னு நினைங்க. சரியா? நன்றி, வணக்கம்.
4: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த கல்லூரிகளிட வந்து பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம்பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில இருந்துதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கல்லூரிகளிட. மாணவிகள் வந்து ரொம்ப உற்சாகமா பல்வேறு தலைப்புல பாட்டு பாடியும் கருத்துக்களும் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட வந்து முனைவர் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த கல்லூரிய பெருமையும் இதனுடைய சிறப்பம்சத்தை நம்ம சொல்ல போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோம்.
5: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்துல மிகவும் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கீழக்கரையில 1988 வருடம் வி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி. 40 ஆண்டுகளை எட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் 40 ஆண்டுகளாக இந்த கல்லூரி முதல்வர் அவர்கள் முனைவர் சுமையா அம்மா தான் இந்த கல்லூரியின் முதல்வராக இருக்காங்க. இந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் எங்க கல்லூரி பேசப்படுது அப்படின்னா அதற்கு காரணமே எங்க முதல்வர் அவர்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான். அவங்க கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான் இங்க உள்ள பேராசிரியர்களும் நாங்க திறம்பட பிள்ளைங்களை வழிநடத்த முடிகிறது. எங்களுக்கு வழிகாட்டியே எங்க முதல்வர் அவர்கள் தான். அடுத்து எங்கள் கல்லூரியில வந்து பழைய மாணவிகள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை எங்க முதல்வர்கள் கொடுத்திருக்காங்க. எங்கள் துறையிலேயே முனைவர் விசாலாட்சி அவர்கள் வந்து முன்னாள் மாணவி, அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நன்றி.
4: வாங்க, மன்னிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னுடைய பெயர் முனைவர் இரா விசாலாட்சி. நான் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக பேராசிரியராக, அதாவது தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அதற்கு முன்னாடி கடந்த 1996-99 கல்வியாண்டுல நான் வந்து முன்னாள் மாணவியா நான் கல்வி பயின்றேன். எங்களுக்கு எங்களுடைய துறை தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு முதல்ல நல்ல மாணவியாகவும் சிறந்த ஒரு பேராசிரியராகவும் எங்களை வழி நடத்தினது எங்க கல்லூரியினுடைய முதல்வருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க வழிகாட்டுதல் தான். அதுலதான் நாங்க இவ்வளவு தூரம் சிறப்பா பணியாற்றிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து அகில இந்திய வானொலி நிலையத்தின் மூலியமா இதுவரைக்கும் தெரிந்திருக்கிறாத எத்தனை பேருக்கு எங்க கல்லூரியுடைய சிறப்பும் எங்களுடைய பெருமையும் எடுத்துக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன்.
4: ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இந்த கல்வி

0: கல்லூரியிலேயே முன்னாள் மாணவியாக இருந்து இன்றைக்கு தமிழ் துறையில பேராசிரியராய் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சிறப்பு வாய்ந்த மாதிரி இருக்கிற மற்ற மாணவிகளையும் மிகச்சிறந்த அளவுல உலகளாவிய அளவுல வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது நம்மளோட பேச ஒரு மாணவி இருக்காங்க.
1: நன்றியுரை சொல்றதுக்காக.
0: நிச்சயமா, ஏன்னா நம்ம வந்து நன்றியுரை நவல கூட நேரம்.
1: ஆமா, ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இவ்வளவு நேரம் எப்படி இந்த 1 மணி நேரம் டைம் போச்சுனே தெரியல எங்களுக்கு. என்னது அதுக்குள்ள நிகழ்ச்சிக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. சொல்லுங்க நன்றியுரை. எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்கு இல்லையா.
2: என் பேரு ஸ்ரீ லட்சுமி நாராயணி, செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன். இப்ப உங்களுக்காக நன்றியுரை சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இந்த அழகான நிகழ்ச்சியில் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் நேரலையில் பேசுவதற்கான இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த வானொலி குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள். இவ்வளவு நேரம் எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய இந்த அனுபவம் எங்களுக்கு நிச்சயமா ஒரு அழகான மறக்க முடியாத நினைவாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: இப்ப வந்து ஒரு 2-3 மாணவிகிட்ட கேட்கலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு?
3: முதல்ல சொல்லணும்னா கிளாஸ் கட் ஆச்சு, அது வரை சந்தோஷமா இருக்கு.
1: நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன்ல, ஒரு 1 மணி நேரம் உங்களை ஃப்ரீ பண்ணி விடுறதுதான் நாங்க நிலையத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு.
3: தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுல ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. நான் இதுவரை முன்னாடி வந்து நின்று பேசுனது கிடையாது, அதுவும் ஒரு எஃப்எம்ல பேச போறேங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. தேங்க்யூ சோ மச். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியணுங்கிறத எனக்கு தெரியல.
1: சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது?
4: சூப்பரா இருந்துச்சு. உண்மை நான் இது வரைக்கும் இங்க வந்து நான் பேசினது கிடையாது, யார்கிட்டயும் இப்படி போய் பேசினது கிடையாது. முத முதல்ல எஃப்எம் ரேடியோல பேசுறேன், நிறைய விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராமநாதபுரத்துல இருந்தே ராமநாதபுரத்தோட சிறப்பு எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். முதல் கிளாஸ் கட்டரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன்.
1: நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அது மாதிரி இப்படி ஒரு அருமையான மாணவ செல்வங்களை எங்களுக்கு முன்னாடி பார்த்தது, உங்ககிட்ட பேசுறது, உங்க மூலமா இன்னைக்கு நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களோட நேயர்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்ல போனா எங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்து மனமே இல்ல அப்படின்னு தான் சொன்னோம். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க?
5: எங்களோட குரலை வந்து ஊர்வலகத்துக்கு ஒலிக்க வைக்கிறதுக்கு நீங்க மதுரையில இருந்து வந்தது வந்து எங்களுக்கு தான் பெருமை. உங்களுக்கு எல்லாம் தான் ரொம்ப நன்றி. நாங்க சொல்லணும்,
1: ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேர்கள் இதுவரை கேட்டிருந்த நிகழ்ச்சி, ஆமா, கலாட்டா சூப்பரா பண்ணோம், நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை காசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியிலிருந்து நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா,
0: பிரபு,
6: சாந்தினி.
1: நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு
0: வேல்முருகன்.
1: நன்றி நேர்களே, டாடா பாபாய், மீண்டும் சந்திப்போம்.
7: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்தோம் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில் இருந்து வளம் வந்தது. வளாகத்தில் இருந்த நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தினார்கள் அஜிதா, பிரபு, சாந்தினி மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் வேல்முருகன் அவர்கள். நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள இரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கிறார்.

0: என்றார்.
1: நேரம் 12:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு? இனிய காலை. சொல்லுங்க சகந்தலா, என்ன பாட்டு வேணும்?
2: மேடம் கருணா படத்துல
1: பாடல் கேட்போமா இல்ல நீங்களே முழு பாட்டும் பாடிடுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
2: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடே செல்லும், மந்தி சிந்தி கனி கழித்து வான் கவிகள் செஞ்சும், ஆடவர்கள் வந்து வந்து காட்டி பிழைப்ப தேனரு காட்டு ஒழுக்கும் செங்கரியோம் பட்டார்.
1: நன்றிமா, நன்றிமா, ரொம்ப அற்புதமான
2: வாய்ப்புக்கு.
1: உங்களுக்கான விருப்ப பாடல்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: நேரம் 12:12 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: எனக்கு
5: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல். நேரம் 12:12.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமங்கலத்துல இருந்து பாண்டியம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு நினைச்சால் எனக்கு மூவில இருந்து அழகாய் பூத்ததே சாங் மேடம்.
0: அழகாய் பூத்ததே, இந்த பாடல் ஏன் பிடிக்கும்?
1: அந்த லைன்ஸ்கள் நல்லா இருக்கும் மேடம்.
0: அப்படியா, கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.
0: நன்றி நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஸ்நேகிதியை கேட்டு இருக்கோம். நேரம் 12:24 வரும். அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பூரணி, பிரித்தானியபுரம்.
0: பூரணி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? முத்து படத்துல இருந்து கேட்டுருவோமா? நன்றிமா, உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:33. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு, வணக்கம்
0: சகோதரிக்கு, வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க, யார் எங்கிறத பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலவுகள் படத்துல தூரத்தில் நான் கண்ட உருவகம் ஜானகி பாடல்.
0: சரி, பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 12:40 வரும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
1: இனிமையான நண்பர்கள் வணக்கம் கூறி இனிப்பு இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: படம் ரம்மிங்கம்மா. பாடல் கூட மேல கூட வச்சு கூட ஒரு பரவாயில்ல. அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா
0: எல்லாருக்காகவும் கொடுத்துடலாமா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நேரம் 12:46 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி சேனி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கமா.
0: அருமையா இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சந்திரபாபு பாண்டம் மாமன் வாங்கல. போவா மாமல்லமே, போவா மாமல்லமே, அந்த பாடல்.
0: அந்த பாடல் பாடல் பாடியே காட்டிட்டீங்க. நம்மளும் பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்ப்பா.
0: நன்றி உங்களுக்காக விருப்ப பாடல் இதோ.

0: எல்லாம் நல்லா தான் இருக்குது. மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி, மை டார்லிங் மாலதி.
0: ஏமா,
1: யாரு?
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
1: நீ பாருனா கருத தான் கே.
0: சும்மா நீங்க கேளுங்க சாரு.

0: போடு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
0: எப்படி?
1: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
0: அட சிம்மா குரல், விஞ்ஞான பாகத்தை வெள்ளக்காரன் கூத்த பாத்திருக்கியா நீ?
1: இல்ல சார்.
0: எங்க ஜகாவாங்க.
1: ஆ,

0: சேகிரியை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 12:50 வரும். சேகிரி வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து காட்டினேனே வரும் கீதம் படம், சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன். அந்த பாட்டு வேணும். குறிப்பு சொல்ல முடியும்னாமா?
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது கேழ்வரகு மாவு வந்து சுவை இல்லாம இருக்கும் எப்பவுமே. கேப்ப மாவுங்கிறது வந்து மாவு எந்த சுவையுமே இருக்காது. ஆனா அதுல வந்து தேங்காய் வெல்லம் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா வெங்காயம்லாம் சின்ன வெங்காயமா நறுக்கி போட்டு நொட்டி தட்டும் போது அது ருசியாக மாறிடுது. அது போலதான் நம்ம சாதாரண மனிதர்கள் இருக்கோம். பிறருக்கு நன்மை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு யாருக்கும் துன்பம் கொடுக்காம யாரையும் வசை சொல்லாத சொற்கள் சொல்லலாம் பேசாம திருச்ச முகத்தோட நம்ம வாழும்போது நம்ம ஒரு சிறந்த மனிதரா மாறுங்கம்மா. கேப்ப ரொட்டி மாதிரி தான் நம்மளுமே சாதாரணமா இல்லாம எல்லாரும் உதவி செய்யும் போது அது சுவையான கேப்ப ரொட்டியா நம்ம வாழ்க்கை மாறுங்கிறது
0: என்னோட பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் அப்படின்ற மாதிரி அப்படிதானே?
1: ஆமாங்கம்மா, கட்டாயம்மா. என்னது நம்ம அள்ளி கட்டிட்டு போக போறேன்? யார பார்த்தாலும் குரல் குரல் எல்லாம் இருக்க கூடாது, வெறுப்பாவே இருக்க கூடாது,
0: எப்பவுமே
1: மகிழ்ச்சியா இந்த நிமிஷம் நல்ல சந்தோஷமா நிமிஷம் நல்லா சிரிச்சு பேசி மகிழ்ந்து வாழும் போது மாற்றங்கள் ஒன்றுதான மாறாதது, எல்லாமே நம்ம கடந்து போயிடும்.
0: நன்றிங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

நேரம் 12:56 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இதுவரை பேசிய பாடல் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி நன்றி நேர்களே.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக இன்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

நினைய விட்டு நீங்க பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம் ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின.

0: எப்படி தெரியும்?
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் & கோ சரி சரி
4: வசந்த் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: மனமயங்கும் பாடல்களோடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் வாணி ஜெயராம் குரலில் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து

இதயம் தொட்ட செல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை. ராமேஸ்வரம் மற்றும் மதுரை பண்பலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் வாணி ஜெயராம், குரலில் அன்பே ஆறு உயிரே திரைப்படத்தில் இருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் நேரம் 1:18:38. வரும்பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுசீலா குரலில், 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து.

கானங்கள் தாலாட்டும் கீதங்கள் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் வசந்த கானங்கள். நேரம் 1:26. வரும்பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில். பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கானங்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில். திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. வசந்த காலங்கள இனிமையான இதயத்தை விரடும் பாடல்கள் கேட்டு இருக்கும். அப்படியே கூடவே நம்ம
1: சொல்லுங்க.
0: வணக்கம் டயனா.
1: வணக்கம். வணக்கம் முக்கலரசி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கிறோம்.
0: நிச்சயமா
1: ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தானே?
0: ஆமா, அதாவது நம்ம நேயர்களும் ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. நம்மளும் முகநூல்ல எல்லாம் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதி அனுப்பணுமே, அதெல்லாம் வானொலியில வாசிப்பாங்களா, மதுரை பண்பலையில நம்ம அதை கேட்டு ரசிப்போமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க பேர்கள்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா தான் இருக்கிறோம். வாசலாமா?
1: வாசித்தரலாமே.
0: முதல் கேள்வி என்ன?
1: முதல் கேள்வி நேற்று வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்திய கப்பல் தொழிற்சாலை எங்குள்ளது அப்படின்றதுதான் நேற்று கேட்கப்பட்ட முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 நேர்கள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த 19 நேர்கள்ல ஒரு நேயர் பதிலும் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. சரியா, இப்ப நம்ம நேயர்கள் யார் யாரு வந்து
0: சொன்னவங்களுடைய பெயர்களை
1: சொல்ல போறோம். வாசித்தரலாமா?
0: வாசலாம்.
1: நல்ல பெருமாள் பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, அனந்த நாயகி சஹானா.

0: கோவை சுகம்ராஜா, பாபு முல்லக்காடு,
1: அப்புறம் அன்பு ராணி சென்னை, பரந்தாங்கிலிருந்து ஐயப்பன், மதுரை அவனியாபுரத்திலிருந்து அஸ்வின், திருமுருகன், சிவபாண்டி, வெங்கடேஷ் பாபு, ஜீவானந்தன், ஹரிஹரன், குருபரன், மன்னார்குடி சசிகலா, தியாகராஜன், இவங்க எல்லாருமே விசாகப்பட்டினம் அப்படிங்கிற சரியான விடையை வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த கேள்விக்கு.
0: ஆமாம்,
1: இந்த விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து மிக முக்கியமான ஒன்று, சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பழமையும் இருக்குது இதற்கான பெயரும் புகழும்ல. அப்படி நம்ம வசந்த கணங்களில் பாடல் கேட்டுட்டு அடுத்த கேள்வி என்ன, அதற்கான விடைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம். பாடல் வந்துட்டு இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். அந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துல நம்ம நேயர்கள் பதிவிடும் பதில்களை தான் நம்ம யார் யார் என்னென்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கோம். நேற்று கேட்கப்பட்ட 3 கேள்விகள்ல முதல் கேள்வியை முதல்ல பார்த்துட்டோம். அடுத்ததா கண் எனும் வார்த்தையில் தொடங்கும் பாடல், இதுதான் கேள்வி. அப்படிதானே குகில அரசி?
1: நிச்சயமா.
0: நிறைய நேயர்கள் வந்து நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. முதல் நேயர் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்களே?
1: நல்ல பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு கௌரவம் படத்துல இருந்து ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க.
0: சொல்லியிருக்காரா? அதே மாதிரி அடுத்து சங்கரலிங்கம் அப்படின்றவர் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன பாட்டு அப்படின்னா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு பணம் படைத்தவன் திரைப்படத்துல இருந்து கொடுத்திருக்கிறார்.
1: அடுத்தது வந்தீங்கன்னா ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. கண்ணே கலை மாறி கண்ணிமயில் கண்டே நூனை நானே, அந்த பாட்டு 3 பிறை படத்துல இருந்து.
0: அதே பாட்டு தான் வெங்கடேஷ் பாபு அப்படின்றவருமே வந்து கொடுத்திருக்காரு. இடத்துல இன்னொருத்தவங்க சந்தோஷ் கார்த்திக் அப்படின்றவங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பின் கணிவதில்லை அப்படின்னு 7G ரெயின்போ காலனி அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க.
1: அடுத்து பாத்தீங்கன்னா அன்புராணி அப்படிங்கிறவங்க வந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம்னு வச்சுக்கலாமா இல்ல கடிதாச்சின்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த குணா திரைப்படத்துல இருந்து அந்த பாடல கேட்டிருக்காங்க.
0: அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்த நாயகி அவங்க கொடுத்திருக்காங்க. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா அப்படின்ற ஒரு சூப்பர் பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. அடுத்ததா வந்து
1: நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் கண்ணெதிரே தோன்றினால் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா மதுரை சோ சண்முகசுந்தரம் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு.
1: அடுத்து திருநகர்ல இருந்து VS ஜனார்த்தனன் அவங்க வந்து கண்கள் ரெண்டும் உண்மை கண்டு பேசுமோ அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலாயுதன் அப்படின்றவங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க.
1: மதுரை அவனியாபுரத்துல இருந்து கல்யாணி சரவணன் அவங்க எந்த பாடல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்படுமே பீரர் கண்படுமே அப்படிங்கிற பாடல சொல்லியிருக்கிறேன்.
0: கண்படுமே பீரர் கண்படுமே நீ வெளியே வரலாமா.
1: அதே
0: அஸ்வின் அஸ்வின் அப்படின்றவங்களும் அதே பாட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் அவங்க வந்து கண்கள் ஒன்றாக கலந்ததா அப்படின்னு சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: முருகேசன் பிரியாவும் வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து பாட்டை தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா கங்கா தரன் அப்படின்றவங்க வந்து சச்சின் படத்துல இருந்து கண்மூடி திறக்கும் போது கடவுள் இறை வந்தது போலே அப்படின்ற ஒரு பாட்டை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க.
1: அதுக்கடுத்து குருபரன் அப்படிங்கிறவங்க வந்து கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் அந்த பாட்டு சுப்பிரமணிய படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து சித்தா திரைப்படத்துல இருந்து கண்கள் ஏதோ தேட அப்படின்ற ஒரு புது பாட்டை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா சொல்லலாமே அப்படியே யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராமன் அப்படின்றவங்க வந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, கண்ணான கண்ணனுக்கு அவசரமோ அப்படின்ற ஒரு அழகான ஒரு பழைய பாடலை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான்.
1: அடுத்து முருகேசன் பிரியா அவங்களும் ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாடல் தான் சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததான் வந்து சரவணன் அழகுமணி அப்படின்றவங்க வந்து கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா வேதம் புதிது அந்த படத்துல இருந்து வந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்தோனிராஜ் அப்படின்றவர் வந்து சென்னையில இருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க ஏனிப்படிகள் அப்படின்ற படத்துல இருந்து கண்ணிலந்த பிள்ளைக்கு,
1: கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அந்த பாடல் சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர் அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: பட்டியல் வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு.
0: ஆமா,
1: ஏன்னா எல்லாருமே பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லையா?
0: ஆமா ஆமா, பாட்டுன்றது

0: ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நம்ம ஒரு அழகான வார்த்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ரெண்டு பேர் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். பாரி வள்ளல் அப்படின்றவங்க வந்து கண்களும் இயங்குது அப்படின்னு ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ராமன் அப்படின்றவங்களும் கண்ணா நீயும் நானுமா அதே தான். அடுத்தது வந்து ரத்னகுமார் அப்படின்றவங்களும் கண்படுமே பிறர் கண்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்கள்ல இருந்து நிறைய பாடலை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்.
1: கண் கண் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம்.
0: ஆமா,
1: அடுத்து வந்து விழி அப்படின்னு வசந்த கானங்களோட பாடல் வந்துட்டே இருக்கு. கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலாவோட குரல்களை பாடல் கேட்டுலாம் 1:46 நிமிடத்துல

0: ஆகாஷ்வாணி மதுரைஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த காலங்கள். இப்போ வந்து முகநூல்ல இருக்கக்கூடிய கேள்விகள், மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டதுல ரெண்டு கேள்விகள் பார்த்தாச்சு.
1: ஆமா,
0: மூன்றாவது கேள்வி நீங்களே சொல்லிடுங்களே.
1: நான் சொல்ல
0: கேள்வி நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கட்டுமா? திருவிளையாடல் வசனமெல்லாம் இல்ல, முகநூல்ல பதிவிட்ட கேள்வி.
1: அதாவது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
0: சரி,
1: உங்க கோகுலரசி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது
0: மதுரை பண்பலையில கேட்டுட்டே பாடல்கள் கேட்டுட்டே ரசிக்கிறது தான்
1: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நேர்கள் கொடுத்த பதிலையும்
0: படிச்சிடலாமே. டயனா சொல்லுங்க, நீங்க என்ன மட்டும் கேட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலாமா?
1: இல்ல, எனக்கு வந்து எப்படி சொல்றது, இறகு பந்து ஷட்டில் கிளாக் சொல்லுவாங்க, அது விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும், கவிதை கதை எழுதுறது வந்து ரொம்ப.
0: எழுத்தாளர் பேசிட்டு இருக்கோம் பக்கத்துல,
1: அதனால அந்த மாதிரி அந்த விஷயம் எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு. சொல்லிட்டே போலாம்,
0: சரி ஆரம்பிச்சிருங்க.
1: நல்ல பெருமாள் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, வானொலி கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு.
0: எல்எஸ்எஸ் சங்கரலிங்கம் அவங்க எங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா திரைப்பட பாடல்களை கேட்கறது, அதுலயும் குறிப்பா வந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்களை அப்படியே அந்த ராக பாவத்தோட ரசிச்சு பாடுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா பிரகாஷ் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆர் எஸ் துவாரகன் கைத்தன சைக்கிள்ல பயணம் செய்யறதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு.
1: அதே மாதிரி அன்பு ராணி அப்படின்றவங்க ஒரு சென்னையில இருந்து பதில் கொடுத்திருக்காங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஜனார்த்தனன் திருநகர் மதுரையில இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மதுரை பண்பலை கேட்கறது, அது மட்டும் இல்லாம கூடைப்பந்து விளையாடுறது, இது ரெண்டுமே என்னுடைய சிறந்த பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: மதுரை சோ சண்முக சுந்தரம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஸ்டாம்ப் அண்ட் காயின் இது வந்து சேகரித்தல் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த பழைய பொருட்களை சேகரித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படித்தான் சொல்லணும்.
0: பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்க வந்து வானொலி கேட்கறது பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது வந்து அனந்த நாயகி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலி கேட்கறது மொபைல் பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: சென்னையில
1: கூட இப்போ பொழுதுபோக்கா வந்துருச்சு போல.
0: ஆமா, மிகப்பெரிய பொழுதுபோக்கே அதுலதான் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா.
0: சென்னையில இருந்து அதுக்கடுத்து அந்தோணி ராஜ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளாசிக் மெலோடிஸ் பாடல்களை கேட்கறதுதான் என்னோட பொழுதுபோக்குன்னு சொல்றாங்க.
1: குருபரன் அப்படின்றது என்ன சொல்லுங்க, உழைப்போடு சேர்ந்த பொழுதுபோக்கு வானொலி கேட்டல், அதாவது வேலை பார்த்துட்டே அப்படியே வானொலி கேட்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
0: சுந்தர பெருமாள் கோவில இருந்து கலைத்துறை இவங்க வந்து வானொலி கேக்குறது அப்படினு சொல்லியிருக்காங்க. பிரமீலா தமிழ்செல்வன் இவங்களும் வானொலி கேக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வந்து மன்னார்குடி சசிகலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படினா, வளர்ப்பு பிராணிகளோடு நேரத்தை செலவிடுவதும் தோட்டத்தை பராமரிப்பதும் வந்து நல்ல பொழுதுபோக்கா இருக்குல்ல அப்படினு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: திருச்சி கருமண்டபத்தில இருந்து வேலாயுதம் திரவியமலர் இவங்க வந்து வானொலி கேக்குறது என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அப்படி பார்த்தோம்
0: வெங்கடேஷ் பாபு அவங்களும் மதுரை பண்பலை கேட்கறது வானொலி கேட்கறது தான் பொழுதுபோக்குன்னு
1: சொல்லியிருக்காங்க. ரத்னகுமார் அவரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, வானொலி கேட்பதும் நண்பர்களுடன் உரையாடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரவணன் அழகுமணி அவரும் வந்து வானொலி கேட்பது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
0: மயிலை பட்டாபி அவங்க வந்து பாடல்கள் கேட்கறது என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மூணு கேள்விகளுக்கான பதில் சொல்லி அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். நேற்றைய கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அது போல இன்று மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முகநூல்ல. இதற்கான
1: முகநூல் பக்கத்தை தெளிவா சொல்லிடலாம் மதுரை பண்பலை இதுதான் வந்து நம்மளோட முகநூல் பக்கத்தின் பெயர் MADURAIPANBALAI. இந்த பக்கத்துல போய் தான் நம்ம வந்து கேட்டிருக்க கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து தங்களுக்கு பதில்களை வந்து சொல்லணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நம்மளோட நிகழ்ச்சிகளுக்கான அந்த இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்குமே நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க நமக்கு. அதே மாதிரி நேயர்கள் இந்த நிகழ்ச்சி பத்திய கருத்துக்களும் சொல்லலாம் அந்த பக்கத்துல போயிட்டு அப்படின்றதான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு.
0: இன்னைக்கு வந்து மூன்று கேள்வி. வழக்கம் போல வந்து ஒரு பொது அறிவு சார்ந்த கேள்வி, சினிமா சார்ந்த கேள்வி, இரண்டாவது இன்னொன்று உங்களை பற்றின ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு. கடல் ஏன் நீல நிறத்தில் காணப்படுகிறது
1: அப்படின்னு ஒரு பொது அறிவு சார்ந்த கேள்வி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, உங்கள் ஊரின் சிறப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம்.
0: அதுக்கப்புறம் மூன்றாவது கேள்வி வந்து, உங்கள் வாழ்க்கையை ஒரு இயக்குனர் இயக்கினால் அந்த இயக்குனராக யாரை தேர்வு செய்வீர்கள்?

0: அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து முகன் உள்ள உங்களுடைய பதில்களை பதிவிடுங்க.
1: ஆமாம், நாளைக்கு என்னென்ன நேயர்கள் வந்து பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது இதே நேரம் 1:30 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பெயர்கள் வந்து வாசிக்கப்படும்.
0: இப்போ வசந்த கானங்களில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் வந்து SP பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்கள்ல

காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும், அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறுத்தி சென்றது வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் துள்ளல் தாளம்.

இனிய மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்துட்ருக்கு. அதிரடி மெட்டுக்களுடன் துள்ளல் இசை தாளங்களுடன் துள்ளல் தாளம். நம்மளோட ஹார்ட் பீட்ல இருந்து நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தாளம் இருக்கும். மழை வந்து சோனு பெய்யும் போது கூட ஒரு தாளம் இருக்கும். இப்படி நம்ம நிறைய இசைகளை வந்து ரசிச்சிருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு மதுரை எஃப்எம் ரெயின்போ ராமேஸ்வரம் எஃப்எம்ல கேட்டு ரசிக்கலாம் துள்ளல் தாளம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் அர்ஜே டயனா. முதல் பாடலா உள்ளத்தை அழித்தா திரைப்படத்திலிருந்து பாடலிதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

நேரம் 2:06 கேட்டுட்ருக்கீங்க துள்ளல் தாளம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா ஒரு துள்ளல் பாடல் வந்துட்டே இருக்கு காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில்.

நம்ம வந்து பஸ்ல வேகமா போயிட்டு இருக்கோம், இல்ல வந்து பைக்ல வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட காத்து கூட படபடன் ஒரு சவுண்டு கொடுக்கும் பாருங்க, அது கூட நமக்கு வந்து ஒரு இசையானதான் தெரியும் அப்படின்றதாங்க. பாடியிருக்காங்க இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

நேரம் 2:19 கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. கடல்ல சங்கு இருக்கும், அந்த சங்கு எடுத்து நம்ம காதுல வச்சு ஒரு சத்தம் கேட்கும், இதை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த கடல் அலையில கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான சத்தம் இருக்கும். அது வந்து பேரொழியா நம்ம காதுல வந்து அப்படியே இறைச்சலா இருக்கும்னு சொல்லுவோம். பட் அந்த அலையை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் தாளத்துல அடுத்ததா பாம்பே திரைப்படத்துல இருந்து பாடல் விருது கற்றல்களில் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

ரசிச்சிருக்கீங்க துள்ளல் தாளம்தா கேட்டுடே இருக்கீங்க பாட்டு கேட்டுடே நீங்களும் துள்ளி துள்ளி சின்னதா ஒரு நடனம் ஆடிட்டே இருப்பீங்க அப்படின்ற நினைச்சிட்டே அடுத்ததா என்ன திரைப்படத்துல அந்த பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து தான் உன்னிமேனன் ஸ்ரீகுமார் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் நீர்களுக்காக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இசை தாளங்களோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். துள்ளல் தாளம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம டெய்லி கையில் கட்டுற வாட்சில் கூட டிக் டிக் டிக் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. அது கூட ஒரு அழகான இசை தான். நம்ம ரெட் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்க போறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, இது துள்ளல் தாளம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கற்றல்களில் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். நம்ம இப்போ படகுல போயிட்டே இருக்கும்போது துடுப்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த துடுப்பு வந்து அப்படியே அந்த தண்ணியில் பட்டு ஒரு சத்தம் கொடுக்கும். இந்த தாளத்தை எல்லாரும் ரசிச்சிருப்போம் படகுல போகும்போது. நாம கேட்க போற பாட்டு விஐபி திரைப்படத்துல இருந்து ரஞ்சித் பரோத் இசையமைப்புல சங்கர் மகாதேவன் டொமினிக் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். கேட்க போறோம் கற்றல்களில் இணைந்திருங்கள் நேர்களி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது துள்ளல் தளம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:47 ஆயிட்டு இருக்கீங்க. துள்ளல் தாளம், இந்த மாதிரி டென்ஷனே இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இசை தான் நமக்கு அது ஒரு சிறந்த தெரப்பி அப்படின்னு கூட சொல்றாங்க. காலையில கேக்குற ஒரு குயிலோட பாட்டு அப்படி ஆரம்பிக்கிறது, இரவுல இருக்கிற அந்த நிலவோட நிசப்தத்திலையும் நமக்கு ஒரு அழகான இசை வந்து கேட்க தான் செய்யுங்க. பாடல் கேட்டலாம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்புல.
2: Hey, the war, could take the door to the door.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: தொழில் தாளம் தரும் நிறைவான பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த தொழில் தாளம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டு ரசித்த அத்துற நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டைனா தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை அம்பத்தூர் காவல்துறை இயக்குநர் அலுவலகம், எம்ஜிஆர் நகர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர்

0: வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இன்று நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே உயர்ந்திருக்கக்கூடும். அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் இன்றளவும் நமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேன் உற்பத்தியை ஊக்குவிக்க 684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்

குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. இனி வரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள், இனிமையான பாடல்கள், இதயத்தை விரட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசை கீதங்களோடு கோகுலரசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இதமாய் வருடம் தென்றலாக இணைந்திருக்கிறோம் இன்னிசை பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz. வரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம்.

மற்றும் திருச்சி. மெல்லிசை பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 3:52 வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி உதம் சிங் குரல்களில் ராசையா திரைப்படத்திலிருந்து.

0: இதமான இசையோடு என்ன செய்ய ராகங்களாக இனிமையான பாடல்களாக இதயத்தை வருடி சென்றது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. பிரபதிமா நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் கீழ் ரசித்தோம் இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில்.
1: என்ன சூப்பு வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை
5: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேரம் மாலை 4:02 ஆயாச்சு. அதாவது அதிரடியான ஆட்டக்களம் தான் இப்போ விளையாட போறோம் நேர்களே. ஆமா, ஆரம்பிச்சுட்டோம். நாங்க ஆரம்பிச்சிருவோம் எப்பயுமே. நாங்க 4:02 ஆட்டக்களம் அதிரடியா இன்னைக்கு என்ன ஆட்டக்களத்துல என்ன விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாம் பரபரப்பா யோசித்துட்டே இருங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு இன்னைக்கு ஒரு ட்விஸ்டோட தான் ஆரம்பிக்க போது ஆட்டக்களம் என்ன விளையாட்டுன்னு யோசிச்சுட்டே இருங்க. பாடல் கேட்டு வந்துடலாம் நேர்களை. இணைந்திருங்கள் மதுரை பண்பலையோடு.

0: மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 நாம் விளையாட போறோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையை வச்சு நீங்க 2 பாட்டு வந்து சொல்லணும். அதுதான் வந்து இன்னைக்கோட ஆட்டக்களம்.

0: விளையாண்டுலாமா இன்னைக்கு ஆட்ட காலத்துல? முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுடலாமே. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: ஈஸ்வர்லால்? யா.

0: வந்த உடனே பாட்டு பாடிட்டீங்க, என்ன விளையாட்டுனே கேட்கவே இல்லையே. நீங்க
1: நீங்க ரெண்டு பாட்டு சொல்லுவீங்க,
0: உங்களுக்கான வார்த்தை வந்து ரோஜா.

0: இன்னும் ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு பாடுங்க வேகமா.
1: சாலாட்டும் கென்றல்
0: ரொம்ப அழகாவே பாடிட்டீங்க. முதல் நேரம் வந்து நன்றிங்கய்யா இணைப்பில் வந்த மாதிரி. விளையாட்டோட விதிமுறையே நம்ம ஆட்டுக்களத்துல நல்லா இருக்குல்ல கோகுல அரசி, எல்லாரும் வந்து சூப்பரா பாடுறாங்கல்ல,
2: அருமையா. அதாவது முதல் நேரே வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு போது எல்லா நேர்களுமே நிச்சயமா இன்னைக்கு வந்து ஆட்டுக்களத்துல கண்டுபிடிச்சிருவாங்க, வெற்றி பெற்றுவாங்க, சிறப்பா விளையாண்டுருவாங்க அப்படின்னு நம்புவோம்.
0: அடுத்த நேர் எங்க இருந்தேன்னு சொல்லி கேட்டுடலாமே. வணக்கம், இணைப்பில் இருந்து போயிட்டாங்க போல. அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு ஆட்டக்களத்தில் விளையாட காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
3: கழக தெப்ப கோவில் கழக தெப்பகுளம் அவருடைய பண்புல இருப்பது சின்ன சொத்தி குளம் எல்லா நிகழ்ச்சியும் தலை தொண்டிருப்பது ஆட்டக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்ற உங்க பேரையும் சொல்லிருங்களேன்.
3: மதுரை செல்லூர் குமரன் தெரியுமா, நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். இன்னைக்கான விளையாட்டு என்னன்னு தெரியும் உங்களுக்கு அப்படிதானே? பாடணும். உங்களோட குரல்ல பாட்டு கேட்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு சேலை.
3: வேலையா?
0: சேலை. சேலை.
3: சேலையா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு ஆசை உண்டு, தந்தை உண்டு, தந்தை.
0: அடுத்த இன்னும் ஒரு பாட்டு சூப்பரா பாடிட்டீங்க.
3: சேலை இள வீடு கட்டவா சேர்ந்து கட்டிக்க.
2: ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்களோ, எல்லாருமே கண்டுபிடிச்சாங்களே.
0: அவங்க குரல்ல பாடல கேக்கணுங்க, அதான்
2: அதுதான் எல்லாரும் வெற்றி பெற வைக்கணும், அதுதான் நமக்கும் ஒரு மகிழ்ச்சி.
0: ஆமா,
2: இப்ப ஒரு விளம்பர இடைவெளி கொடுத்துருவோம். 103.3 MHz மற்றும் 100.9 MHz.
4: 8 300 37 57

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. கலக்கலான அட்டக்கலம் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க ஒரு வார்த்தை சொல்ல போறோம், அதுல நீங்க ரெண்டு பாட்டு படிக்க போறீங்க, அவ்வளவுதான் இன்னைக்கான விதிமுறையே. நேர சந்திச்சிடலாமே, பாடுறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க அவள. வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கொளத்து. அழகர்.
0: அழகரையா, சொல்லுங்க, உங்களுக்கு வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுவோம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடிதம்.
1: ஒரு கடிதம் எழுதினே.
0: சூப்பர். பாடிடுங்க. சொன்ன உடனே ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது வார்த்தைகள்லாம் நம்ம எளிமையா குடுக்கறோம். எல்லாரும் வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில அடுத்த நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுடலாம். வருக, வணக்கம்.
2: வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
0: சந்தோஷம். சொல்லுங்க, நீங்கதான் சொல்லணும், தெரியலையா உங்களுக்கு? சரி, அழகா முயற்சி செஞ்சீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேயருக்கு வழிபட்டுலாம் சொன்ன

0: வலியோ செய்ய கல கல கலவேல அப்படின்னு சொல்லி பாடிட்டாங்க. அடுத்த நேயர் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. வருக வணக்கம்.
1: இனி பாருங்க பேசலாம், யார் எங்கிருந்து?
0: இணைப்புல வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து ஒரு
1: வணக்கம்.
2: வணக்கம், மதுரையிலிருந்து வெங்கடேஸ்வரன் மேடம்.
1: சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா?
2: இருக்க மேடம்.
1: உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்கலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு மலர்.
3: மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசினா.
0: அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு. மலர் வச்சு இன்னும் ஒரு பாட்டு.
3: மலர்களே மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நிலையா?
0: ரொம்பவே அருமையா பாடிட்டீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் யார் எங்க இருந்தன்னு சொல்லி கேட்கலாம். பாடல் பாடுறதுக்கு அவளை காத்துட்டு இருக்கீங்க. ஆட்டக்கிழந்தான் விளையாடிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வணக்கம். இணைப்பில் இருக்கும்
2: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
2: மாமேர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: பாலமுருகன் பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து இதயம்.
2: இதயம்.
0: அதை வச்சு ரெண்டே ரெண்டு பாட்டு.
3: இதயமே இதயமே மௌனம் என்னை கொல்லுதே.
1: இன்னொரு பாட்டு.
3: இதயம் போகுதே பிரிந்தே.
1: வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்காங்க
1: எல்லாருமே. வெற்றி பெற்றாங்க இல்லையா? ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டா, எல்லாருக்கும் அதுவும் கண்டுபிடிக்கிற மாதிரி எளிமையான வார்த்தைகளாக வேற.
0: சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? நம்ம வார்த்தை கேட்டோடனே பாட்டை பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களும் நேர்களை நீங்கள் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு இப்போ பேச காத்திருக்கும் நேயர்
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: ஐஸ்வர்யா பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
4: கேட்கலாம்.
0: பாடுறதுக்காக வேகமா ஓடி வந்தீங்களோ. சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து மழை.
4: மழை. குஞ்சவா மழையே நெஞ்சம் கிஞ்ச கிஞ்சவா.
0: அடுத்த பாட்டு. இன்னொரு
4: பாட்டு. சரி சரி சார். சரி சரி சார காசி அடடா மலடா
1: இடையில வேற பாட்டு வந்தது. வாங்க வாங்க.
4: அடடா சரி சாட மலடா.
0: சூப்பரா பாடிட்டீங்க. பாட்டு மழைன்னு சொன்னே அப்படியே பாட்டு வந்துருச்சு. இடையில இருக்கு சர சிற சார காத்து வீசும் போது அந்த
1: மழையா பொழிஞ்சிருச்சு இடையில எக்ஸ்ட்ரா ஒண்ணு.
0: நன்றி, நன்றி. அதாவது சொன்னோடனே நேர்களும் வந்து ரொம்ப அழகாவே பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பாடல்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு
1: காத்துக்கூடிய நேயர் சரியா பாடிடுவாங்க நம்பிக்கையோட கூப்பிடுவோம். வணக்கம்.
5: வணக்கம்மா. ஜெய்கந்த பொருட்களும் பாலசுப்ரமணியம்.
0: பாலசுப்ரமணியம் ஐயா, உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
5: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பாட்டு.
5: பாட்டு. பாட்டு வரும், பாட்டு வரும், பாட்டு கொண்டு இருந்தால் பாட்டு வரும்.
1: இன்னொரு பாட்டு.
5: இன்னொரு பாட்டு. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா? பால் நிலவை கேட்டு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லாவே பாடுங்க. நன்றி. உங்களோட குரல பாடல்கள் கேட்க நாங்களும் ஆவலா இங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுக்கான பாட்டு வந்து நீங்க பாடணும். ரெண்டு பாட்டு நீங்க வந்து பாடணும், அதுதான் வந்து விதிமுறை. சரிங்களா? அழைக்க வேண்டிய எண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 25 30 170 மற்றும் 25 30 171 இடையிலாம் 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு.

0: மதுரம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல உற்சாகமான பாடல்களோட ரொம்ப உற்சாகமா போயிட்டே இருக்கு நம்ம ஆட்டக்கிழம். நேர்கள் எல்லாருமே ஒரு ஆவலோட அப்படியே பங்கேற்று ஆட்டக்கலத்துல வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா,
0: ரொம்ப ஈஸியா, அதே சமயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோட இருக்க மாதிரி ஒரு கேம் இன்னைக்கு. இப்ப அதே போல காத்துட்ட கூடிய நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். விருந்தூர் மாவட்டம் பேசுறேன். விருந்தூர் மாவட்டம்.
0: உங்க பேரு?
2: விருந்தூர் மாவட்டம் காரியத்தோட வணிக்கிறோம் பேசுறேன்.
0: என்ன பேரு? உங்க பேர் மட்டும் திரும்ப ஒரு சொல்லுங்க. மணிகண்டன் பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து காற்று.
2: காற்றா?
0: காற்று. காற்று. என்னாச்சு? காற்று காற்று அப்படி போயிட்டே இருக்கு. நிறைய இருக்கு. சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயருக்கு வழி விட்டுலாம். காற்று அப்படின்னு சொன்னோட நிறைய பாத்துருங்க தமிழ்ல வந்துட்டு. அடுத்ததா பேச காத்துட்டு இருக்கும் நேயர்.
3: வணக்கம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து தாஜ்மஹால்.
3: தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல்
0: சொல்லியதே. இன்னொரு
3: பாட்டு, தாஜ்மஹால் கொடையது வேணாமா?
1: கொடையுன்னு வேணும் தாராயான்னு சூப்பரா பாடிட்டீங்க. நல்லா
0: நன்றி
1: நன்றி. அதாவது வார்த்தையை சொன்னோடே அப்படியே உற்சாகமா பாடுறாங்க. கேக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கு. உங்க குரல்ல நாங்க பாட்டு கேக்குறோம்
0: இன்னைக்கு. இப்ப காதலுடைய அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம். மதுரையிலிருந்து வித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு கேட்கலாமா வார்த்தை?
4: சொல்லுங்க.
1: காற்று. அதுலயே பாடல் சொல்லலாமே நீங்க.
0: காற்று.
3: இன்னொரு
1: பாட்டு,
3: பூங்காற்று போல வந்தால் என்ன?
1: நாங்க காற்று தானே சொன்னோம், நீங்க பூங்காற்றுக்கு போயிட்டீங்க. அதிரடியான ஜாலியான ஆட்டக்களம் தான் கீழே இருக்கும் நேர்களே. வணக்கம். விஜயலட்சுமி வந்துட்டாங்க பாட்டு பாடுறதுக்கு ரெடியா? உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை பாட்டுனே கொடுத்துலாம். பாட்டுன்னு ஆரம்பிக்கிற மாதிரி பாட்டு. பாட்டு.
1: பாட்டு. அவ்வளவுதான்.
5: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பாடினவ

0: இன்னொரு பாட்டு, ரெண்டு பாட்டு சொல்லணும். பாட்டுன்ற வார்த்தையை வச்சு நீங்க ரெண்டு பாட்டு சொல்லணும். அதான் வந்து இன்னைக்கான விளையாட்டே. என்ன சிரிக்கிறீங்க? பாட்டு கேட்டா, பாட்டு கேட்டுட்டோமே தெரியலையே, ரொம்ப யோசிக்கிறீங்களோ, நீளமான யோசனையா இருக்கே. சரி பரவாயில்ல, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அழகா வந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்க, பாட்டுன்ற தலைப்புல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நேயர் எங்க இருந்து பேசுறாங்க? வருக, வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகனையா வந்துட்டாங்க. அடுத்து உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? விழி. மல்லி இல்ல, மல்லியில
1: விழி கண்ண விழி அப்படின்னு இன்னொரு வார்த்தையில அழைப்போம் இல்லையா, அந்த விழி அப்படின்னு தொடங்குற மாதிரி பாட்டு பாடுங்க. ரெண்டு
2: பாட்டு
1: இல்ல, விழிதான் நாங்க சொன்னோம்.
0: சூப்பரா பாடிட்டீங்க, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு. விழின்னு சொன்னோன்னு அப்படியே ஒரு விழியே கதை எழுது அப்படின்னு பாடுவாங்கன்னு நினைச்சு. அடுத்த நேயர் எங்க இருந்து சொல்லி கேட்டலாமே.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
0: ராமரையா பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டலாமா? உங்க வானொலியோட ஒளி அளவு கொஞ்சம் குறைச்சு
1: வைங்களேன்.
0: வார்த்தை வந்து தாலாட்டு. தாலாட்டை வச்சு நிறைய பாட்டு இருக்கே, உங்க குரல்ல கேக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இன்னொரு பாட்டு,
2: இன்னொரு பாடல்.
1: இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாட்டு
0: தெரியலையா? பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றிங்கய்யா. ராமரையா தாலாட்டுல வந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்க. அடுத்ததா வர நேயர் பாடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுலாம்.
1: வருக, வணக்கம். யார் இங்கிருந்து இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: சாந்தி பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து நிலா.
3: நிலா. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே.
0: ரசிச்சிருவோம்.
1: இன்னொரு பாட்டு,
3: நிலா அது வானத்து மேலே.
0: அடுத்து,
3: அடுத்து
0: தள்ளாட்டு ஓட்டத்து மேலே, அதான் சொல்ல வந்தீங்க.
3: ஆமா ஆமா,
0: ரொம்ப சூப்பராகவே பாடிட்டீங்க அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது ஒவ்வொரு நேர்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடும்போது எங்களுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை ரசிக்கும்
1: அவங்க பாட்டிலே வந்து ஒரு மகிழ்ச்சி தெரியுது. நமக்கு லைன் கிடைச்சிட்டு நம்ம வெற்றி பெற்று நம்ம பாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரல் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம்
0: அப்படியே தெரியுது. அப்படியே ஒரு பாடல் கேட்டுலாம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருக்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, இது அதிரடியான ஆட்டுக்களம்.

சபா நம்ம அப்பல அந்த

0: ஆட்டக்களம். ஒரு வார்த்தை ரெண்டு பாட்டை நீங்க பாடணும், அதுதான் இன்னைக்கான விளையாட்டு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் ஒரு முறை உங்கள் நினைவிற்காக 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு இப்ப பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட கேட்டலாம், பேசலாமே.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: இல்ல, உங்க பெயர் வந்து தெளிவா கேட்கல, உங்க பெயர் மட்டும் சொல்லுங்க. சக்தி, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை தான். சரி, ரொம்ப நல்லது. உங்களுக்கான வார்த்தை கேட்டிருந்தாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து ரயில்.
1: இன்னொரு பாட்டு.
0: ரயில்ல ஜாலியா இருக்கும். பாட்டு பாட்டு பாடு, நிறைய பாட்டு இருக்கு. என்ன பாட்டு இருக்கு? தீவிரமா
1: யோசிக்கிறீங்களா? வருது பாட்டு ஸ்டார்டிங்ல, அப்படியே வருது. இல்ல இல்ல, பாட்டு முதல்ல தொடக்கத்துல ரயில் உள்ள அது பூவர செம்பு பூத்தாச்சு
2: அப்படித்தானே
1: வரும்.
0: சரி சரி, இணைப்பு சூப்பரா பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுலாம். வருக வணக்கம்.
2: ஆரப்பாளையம்.
0: ஆரப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?

0: ரெடியா இருக்கீங்க வார்த்தை சொல்ல,
1: வார்த்தை சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டா கேள்வியா அப்படி கேக்குறாங்களே டயனா அப்படின்னு யோசிக்கிறாங்க.
0: கேள்வி இல்ல, மாலை நேரம் இல்லையா, டீ பிரேக் இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்டேன் நான்
2: உங்ககிட்ட.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன தெரியுங்களா? மருதாணி.
1: ஒரு
0: குரூப்பே வேலை
2: இன்னொரு
0: பாட்டு
2: மருதாணி.
0: பாடும் போது டக்குன்னு யோசிச்சிட்டீங்க, நல்லா அழகா தான் இருந்துச்சு. பாடுங்களேன் அந்த பாட்டை, உங்க குரல்ல கேட்டுருவோம் நாங்க. ரெண்டாவது பாட்டு மருதாணி
2: அரச்சேனே.
1: எல்லாரையும் பாட வச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கீங்க டயனா, எல்லாருமே பாடிட்டே இருக்காங்க, சூப்பரா.
0: நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும். அதாவது நம்ம எப்பயுமே வந்து பாட்டு போடுவோம், இன்னைக்கு வந்து நேர்களோட குரல்ல பாட்டு கேட்கிறோம், அதுவும் ஒரு சந்தோஷம் தான் இல்லையா?
1: நிச்சயமா மகிழ்ச்சி. இப்ப அடுத்து ஒரு நேர் வரப்போறாங்க
0: கண்டிப்பா
1: பாட்டு பாடுறதுக்காக, கேட்கலாம். வணக்கம்.
0: வணக்கம் மேடம்,
3: உங்களுக்கான
0: வார்த்தை வந்துட்டு பொட்டு. பொட்டு பொட்டு
3: பொட்டுங்களா? பொட்டு வைத்து ஒரு வட்ட நீல.
1: இன்னொரு பாட்டு.
3: பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம்.
0: நன்றி நன்றி, சூப்பரா பாடிட்டீங்க. பொட்டு வச்ச தங்க குடம்புருக்கு நீ மகுடம். இந்த பாட்டை யாருமே பாடாம இருக்க முடியாது. அடுத்து யார் பாடுறாங்கன்னு கேட்கலாமே. வருக வணக்கம், ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: வணக்கம், யார் இங்கிருது? காலீஸ்வரி, எங்கிருந்து பேசுறீங்க?
2: அவள்தானே எங்கள் புன்னகை, அழகு குட்டி செல்லம் என்னை அள்ளி கொள்ளும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சு முடிந்து போனேன்.
0: நன்றி நன்றி. பாட்டெல்லாம் இருக்கோ தேடி தேடி பாடுறாங்க நேயர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பாட காத்திருக்கும் நேயர் எங்க இருந்தேன்னு சொல்லி கேட்டலாம்.
1: வருக வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு புன்னகை.
3: புன்னகையா? புன்னகையில எந்த பாட்டை பேசுறது?
1: நிறைய பாட்டு இருக்கு.
0: புன்னகை கஷ்டமா இல்ல, ஈஸியா தான்,
1: ரொம்ப ஈஸி.
0: அவங்க பாடல தேடிட்டு போயிருக்காங்க நினைச்சுக்கலாம். அடுத்த நேயர் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேக்கலாம். வருக வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க?
4: தத்தநீர்ல
0: இருந்து. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுடலாமா?
3: அதையும்
0: மட்டும் மெதுவா பாடுறீங்க, நல்லா பாடிருக்கலாமே உற்சாகமாவே. ஒரு புன்னகை பூவே சிறுப்புகளின் தீவே. ரொம்ப நன்றி, நல்லாவே பாடுறீங்க அப்படின்னு சொல்ல. நிறைய பாட்டு எங்களுக்கும் ஞாபகப்படுத்துறீங்க, அழகழகான பாடல்களை. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு அட்டக்களம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மதுரை FM 93.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம்.

0: 9.9 மெகாஹெர்ட்ஸ்ல
1: மெட்டு போடு அப்படின்னே சொல்லலாம். பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, உங்களோட குரல்ல நாங்க வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு நீங்க ரெண்டே ரெண்டு பாட்டை மட்டும் பாடணும், அவ்வளவுதான் இன்னைக்கான விதிமுறையா. அடுத்த காலத்துல பாட காத்திருக்கும் நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுலாமே. வருக, வணக்கம்.
0: வணக்கம்
2: பேடமகள் இருவருக்கும், தொழில்நுட்பத்தில் உதவி செய்வதற்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: விஜயலட்சுமி வந்துட்டாங்க பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வார்த்தை கேட்டலாமா
2: சொல்லுங்க.
1: கை
0: கை கை
2: ஐயா அன்னமிட்ட கை, உன்னை ஆட்டி வைத்த கை.
1: அடுத்து இன்னொரு பாட்டு, ரெண்டு பாட்டு சொல்லணும்.
2: கையோடு கை சேர்த்து கொள்ளலாம், கண்ணோடு கண் சேர்த்து.
1: என்ன சொல்லும் போது சிரிப்பு வேற வந்துருச்சு.
0: பாடல் நல்லா துவங்கினீங்க, நல்லா பாடினீங்க.
1: அதாவது உங்க குரல் கேட்க உங்களுக்கே சந்தோஷம் வந்துருச்சு, அப்படிதானே?
0: நம்மள அவ்வளவு நல்லா பண்ணோம் அப்படியா,
2: சந்தோஷமா இருக்குல்ல?
1: கண்டிப்பா அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது நீங்க பாடின உடனே உங்களுக்கு தோணுதா நம்ம இவ்வளவு நல்லா பாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பாட காத்திருக்கும் நேயர்,
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்ப்பா, நான் புதுக்கோட மாவட்டம் பானாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
1: வணக்கம்ப்பா பழனியாய், சொல்லுங்க உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா?
2: கேளுங்கப்பா.
1: உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு சூரியன்.
2: நிறைய
1: பாட்டு இருக்கு, கொஞ்சம் யோசிக்கலாமா?
0: ஒரு
1: பிடிச்ச பாட்ட பாடிட்டு போங்க, வந்துட்டீங்க பாடுங்க, நாங்க கேக்குறோம் பாடுங்க.
2: நம்பி.

0: உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி பாடுங்க பாட்டு.
1: கொலுசு அப்படிங்கிற பாட்டு பாடுங்க, கொலுசு ஆரம்பிக்கிற மாதிரி.
0: கொலுசுல நிறைய பாட்டு இருக்கு, அதான் ஈஸியா கொடுத்தான் உங்களுக்கு. இவ்வளவு யோசிக்கிறீங்க,
1: பண்பலையில ஒரு பாடலை கேட்டா
0: கேட்டுலாம்,
1: நிறைவா பாடலை கேட்டுருமா?
0: ஆமா, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். தயனா மற்றும்
1: கோகுலரசி, நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஷ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வர காத்திருக்கிறது. இன்னிசை குயில்களின் மில்சை மெட்டுக்களாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் P சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நீர்களுக்காக

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையமைப்பில் தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ கற்றலைகளில்

நேரம் 5:18. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்கழாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

மனதை விட்டு நீங்காத இடம் பிடித்த இன்னிசை மெட்டுக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றலில். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு கீழடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். மெல்லிசை மெட்டுக்களை கேட்டு ரசித்திட மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனமயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல்.

தென்றல் தொட்டு தாளாட்டும் மதுரை மாநகர் அலைக்கடல் ஓசை ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை நிறுத்தும் மயக்கத்தில் இதமான காற்றோடு உங்களுக்காக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இது மாலை தென்றல்.

இந்த நாளுடைய உழைப்பையும் கலைப்பையும் போக்கி உங்க மனசு மெல்லிய இசையால சுவையான எண்ணங்களால வருடி வருகிறது. தென்றல் தாளாட்டும் மதுரை மாநகர் அலைகடல் ஓசி ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல இது மாலை தென்றல்.

சூரியன் மெல்ல மறைந்து மாலையின் இதமான காற்று வீசும் இந்த வேளையில உங்கள் உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அழகான பாடல்களோடு தென்றல் தாளாட்டும் மதுரை மாநகர் அலைக்கடல் ஓசை ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நாம கேட்டு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ல விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
4: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
4: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
3: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
4: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
3: மதுரை 2.
4: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
3: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
4: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
3: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
4: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
3: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மாலை நிதமான காற்றும் மதுரை நாயகினுடைய அருள் நிறைந்த இசையும் நிகழ்ச்சியுடைய நிறைவாக தென்றல் தொட்டு தாளாட்டும் மதுரை மாநகர் அலைகடலோசை ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தென்றல் நிகழ்ச்சியில ஒலிக்க இருக்கின்றது நிறைவான பாடலாக இதோ உங்களுக்காக நீர்களே.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியானை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: பொதுமக்களுக்கு மதுரை மாநகராட்சியின் ஒரு அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி அம்ருத் குடிநீர் திட்ட பிரதான குழாயில்

சோழவந்தான் சாலை திருவேடகம் கிராமத்துல தொடக்க கூட்டுறவு அலுவலகம் அருகில குடிநீர் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவை சரி செய்யும் பணி நாளை 1/9/2026 அன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சமயத்துல 1/9/2026 நாளைக்கும் நாளை மறுநாள் 2/9/2026 ஆகிய இரண்டு தினங்களும் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வார்டுடைய விவரம் இதோ. வார்டு எண்கள் 1 முதல் 6 முடிய, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 11, 13, 15 முதல் 20 வரை, அதாவது 15, 16, 17, 18, 19, 20, மேலும் 23 முதல் 35 வரை, 37, 38, 39 மற்றும் 41, 42, 43, 48, 71 முதல் 75 வரை, 78, 79 மற்றும் 80 முதல் 100 வரை. இந்த வார்டுகள்ல பொதுமக்கள் குடிநீரை தேவையான அளவு இருப்பில் வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

நேரம் 6:05, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. மனக்கண்களின் வழியே இறையருள் பெறும் நேரமாய் விளக்கேற்றும் வேளை. முதல் பாடலாக KJ யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 6:15:50 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வருகிறது விளக்கேற்றும் வேளை.

பயம் போகிறது சரவண பவ குகை என்னும் மந்திரத்தால் தக தகவென மயிலும் ஆடுது தமிழெனில் ஒரு சுவையும்

இனி கேட்கலாம் இன்றைய பின்னிரவு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று இரவு 6:30 அந்தி பூக்கள், இரவு 7 பாட்டு இது ஹிட், 8 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:05 குட்டீஸ் பங்கேற்று தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக பட்டாம் பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. இரவு 8:30 அறிவியல் மின்னல், உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இரவு 9 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 to 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கத்திக்கிட்டே இருக்கீங்க, மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
0: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலமா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணாதானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
0: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சியும் நேரமும் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRD ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேரம் 6:30:43 வலம் வர காத்திருக்கிறது. இதயம் தொட்ட மெல்லிசை மெட்டுக்களோடு அந்திப்பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக டி இமான் இசையமைப்பில் திருவிளையாடல் ஆரம்பம். திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருகிறது கற்றலைகளில்.

ஆயிரம் கதைகள் வெளிகள் சொன்னாலும் காதலியின் மௌனத்திற்கு இன்னும் பதிலே கிடைக்கவில்லை. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததா கார்த்திக் சின்மையை இணைந்து பாடியிருக்காங்க குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு விடலாமா?

நேரம் 6:48:08 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. மனதை வருடி செல்கிறது இன்னிசை மெட்டுக்களோடு அந்திப்பூக்கள். விழிகளில் கலந்திட்ட பாடலாக அடுத்ததாக அனிருத் இசையமைத்து ஸ்ருதிகாசுரனுடன் இணைந்து பாடிய பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

மதுரை வானவல் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் அந்திப்பூக்கள். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து வெளியோடு கலந்து விடுகிறது அந்திப்பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம இன்னைக்கு கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களோடு பாட்டு இது ஹிட். இந்த நிகழ்ச்சியில உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சியில முதல் பாடலாக இது உங்களுக்காக

சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க, குஷி திரைப்படத்தில் என் காதல் நீயா என் ரோஜா நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு பாடல் சூப்பர் ஹிட் சாங் தான் கேட்டு ரசிக்க போறீங்க, மாற்றான் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டு ரசிச்சோம். இது பாட்டு இது ஹிட் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ரமேஷ்வர் 100.9 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இப்போ சூப்பர் ஹிட் சாங், அடுத்த பாட்டு மீசை முருகு திரைப்படத்துலேருந்து, இது உங்களுக்காக.

7:13 ஆயிடுச்சிருக்கு. நான் இணைஞ்சிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியில பாட்டு இது ஹிட்ல வாயே அஞ்சலை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். இப்போ அடுத்து ஆம்பளை திரைப்படத்துலேருந்து பழகிக்கலாம்னு அடுத்து ஒரு பாட்டு கேட்க ரசிக்கலாம். இது உங்களுக்காக

வான் பேர் என்ன தெரியாது, வான் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னு தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: புத்தம்புது ஹிட் சாங்ஸ் கூட நம்ம நினைஞ்சிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் கலகலப்பு திரைப்படத்திலிருந்து, அதற்கு முன்பாக கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கிட்ட ரசிக்கலாம்.
1: Falling hard. Oh my God.

அழகில் என் இதயம், உன் அழகில் என் இதயம், உன் அழகில் என் இதயம், இதயம் மறந்து மறந்து

நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக பாட்டு இதில் கேட்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இணைந்தர்கள் இசையோடு இன்னும் சில நிகழ்ச்சிகள் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சின்னஞ்சிறாக.
2: தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 100,000 மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868-2072-59 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868-5307-99 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868-2240-49 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றனர்.

வென்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்கலாம், திறமைகளை வெளிப்படுத்தலாம், கதைகள் சொல்லலாம், கவிதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்கறதுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். ஆர்ஜி டயனா குட்டீஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னா 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.

நேரம் 8:12:35 நொடிகள் இணைஞ்சிருக்கீங்க பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியில. நம்ம கூட பீஸ் காத்துட்டு இருக்க பட்டாம் பூச்சிக்கிட்ட பேசிடலாமே. வருக, வணக்கம். வணக்கம் செல்வது, யார் எங்க இருந்தேன்னு சொல்லுங்களேன். மதிவதனியா? ஹலோ, சொல்லுங்க, என்ன என்ன சொல்ல போறீங்க குட்டிமா? சொல்லுங்க, பாடுங்க கேப்போமே. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரைம்ஸ் கத்துக்கணும், நிறைய இங்கிலீஷ்ல பேசணும், நிறைய உங்களை வந்து நீங்க நிறைய டெவலப் பண்ணிக்கணும், சரியா? ஹலோ, சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? டெடில இருந்து பாட்டு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம், நன்றி. அவர்களுக்காகவும் கீட் ரசித்துக் கொண்டிருக்கும் ஒத்துணை நீர்களுக்காகவும் டெடி திரைப்படத்திலிருந்து பாடல், எதுவும் காற்றலைகளில் நீர்களுக்காக.

0: அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்குழோடு வளம் வருகிறது. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு இருக்கீங்க. குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகள்லாம் தங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள். அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அந்த குட்டி பட்டாம்பூச்சி கிட்ட பேசிடலாமே. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? பத்மாவதி பேசுறீங்களா? பத்மாவதி என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க கேக்கலாம்.
1: மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு.

எழுதின பாட்டை வந்து பத்மாவதி அழகா சொல்லிட்டீங்க அப்படிதானே? சரி, பத்மாவதி வந்து ரொம்ப தைரியமான பொண்ணா? வெரி குட், அப்படிதான் இருக்கணும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகள்.

காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்களை அள்ளித்தந்தது. அது மட்டும் இல்ல, குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகளின் அழகான பாடல் வரிகளையும் கேட்டு ரசித்தோம். நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை குட்டி பட்டாம்பூச்சிகளுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். தொடர்ந்து இயற்கையோடு பயணிக்கும் போது நம்மளோட கனவின் முதற்படி எப்பயுமே நிஜமாகும். இந்த பிரபஞ்சம் அதற்கான வழிவகைகளை செய்தி கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.

0: நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தீஸ்கண்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம்.

0: நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே. செந்தீஸ்கண்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ். கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய அறிவை பெருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் நிகழ்வுகள் என்ன, எந்த வகையான அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அப்படின்ற பல அறிவியல் சார்ந்த தகவல்கள், அறிவியல் சார்ந்த வல்லுநர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று அறிவியல் சார்ந்த அனைத்து தகவல்களையும் வானொலி வாயிலாக உங்களுடைய கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நாம் பேசக்கூடிய விஷயம், அதாவது கண்ணுக்கு தெரிந்த அனைத்தும் பொருட்கள் அப்படின்றது மனிதர்களாகிய நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வந்து ஆங்கிலத்தில் நாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களும். ஆனால் இதை தாண்டி பல கோடி, பல கோடி உயிரினங்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்து வருகின்றன, நமக்குள்ளும் வாழ்ந்து வருகின்றன அப்படின்றது அறிவியல் கூறக்கூடிய உண்மை. அதற்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகள் இல்லைனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேள்விக்குரிய நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. அதில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவாங்க. நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னால் என்ன, இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னால் என்ன, நுண்ணுயிர் அப்படின்னா என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இன்றைக்கி நம்ம ஒரு நிலையத்துக்கு அந்த கேள்விகளை விளக்குவதற்காக நம்முடைய வந்திருக்கிறார் மதுரை யாதவா கல்லூரியினுடைய நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் செந்தீஸ்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நுண்ணுயிர், அதாவது ஏதோ நுண்ணுயிர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஆனால் நீங்கள் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் சார்ந்த ஒரு HOD, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர் அப்படின்னா முதல்ல என்னன்றதை நேயர்களுக்கு விளக்கிறேங்க.
3: ஸோ நுண்ணுயிரே வந்து நம்ம சுற்றியுள்ள எல்லா இடத்திலையுமே நுண்ணுயிர் இருக்கின்றது. அந்த நுண்ணுயிரை கண்ணுக்கு தெரியாது, அது நுண்ணோக்கி மூலம் தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொன்னபடி நேக்கடை, அதாவது சாதாரண கண்ணில் நம்ம பார்க்கவே முடியாது. எங்கும் பரந்த நிலையில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது, காற்றில் இருக்கலாம், தண்ணீரில் இருக்கலாம், உணவில் கூட இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் உங்கள் சட்டையில் கூட இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த நுண்ணுயிர் தான். நம்ம எப்படி வந்து காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம ஐசோலேட் பண்ண முடியும் என்று பார்த்தால், சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு நியூட்ரியன்ட் அகார் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா இருக்குது, அந்த மீடியா மூலம் தான் நாம் வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், நாங்கள் மீடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீடியாவில் வளரக்கூடிய அந்த பாக்டீரியாவை நாங்கள் இன்குபேட்டர் மூலம் வந்து அதை வளர்த்து திரும்ப அதை வந்து நாங்கள் மைக்ரோஸ்கோப், அதாவது நுண்ணோக்கி மூலம் தான் அதை பார்க்க முடியும் என்று சொல்ல முடியும்.
2: இப்போ சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் அப்படிலாம் சொல்லுங்கள்.
3: இன்குபேஷன் பீரியடு அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய பெட்ரி பிளேட் அப்படின்னு ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் தான் நம்ம நியூட்ரின் நகர் மீடியா போர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மீடியாவில் வந்து வரக்கூடிய மைக்ரான்ஸை கொண்டு போய் இன்வெர்டட் பொசிஷன் வைப்போம், அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த இன்குபேட்டர் அதில் வந்து வைத்து விடுவோம். சாதாரணமாக வந்து பலவிதமான நுண்ணுயிர்கள் வளர்ந்துருக்கும், அதை மறுபடியும் நமக்கு எந்த விதமான நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக கிராம் ஸ்டெய்னிங் என்ற ஒரு ஸ்டெயின் ரியாக்ஷனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நுண்ணுயிரை பற்றி தெரியும், அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா இல்லை அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்று சொல்ல முடியும். ஸோ இன்குபேட்டரில் வைக்கும்போது 37 டிகிரி கண்டிப்பாக நாங்கள் வைத்து விடுவோம், அதில் தான் வளரக்கூடியது, அந்த டெம்பரேச்சர் வளரக்கூடிய மைக்ரோஆன்சர் தான் நாங்கள் ஸ்டெயின் ரியாக்ஷன்ஸ் மூலம் பார்த்து இது கிராம் பாசிட்டிவ் இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு கூற முடியும்.
2: ஏன்னா அடிப்படையான ஒரு பாக்டீரியாலே சொல்லக்கூடியது, நீங்கள் சொல்ல கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது. இப்போ பாக்டீரியானாலே வந்து அதில் வந்து நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னென்னங்க சார்?
3: நன்மை செய்ய பாக்டீரியா என்று கூற வேண்டுமானால், உதாரணமாக தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் என்ற பாக்டீரியா இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பேக்கரியில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ரொட்டியை பார்த்தோம்னா அதுலேயும் ஈஸ்ட் சக்கரோமைஸ் செர்விசி என்ற பாக்டீரியா, நன்மை செய்ய பாக்டீரியா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஊறுகாயில் இருக்கக்கூடிய அசிட்டோபாக்டர் பியூட்டலிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கிறது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஏற்படுத்தக்கூடிய ரூட் நாடல்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய பாக்டீரியா நன்மை செய்யக்கூடியதான்,
2: வேர் முடிச்சுகள்
3: ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா.

0: ரைசோபியம்.
1: இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து மனிதர்கள் நம்மளே எல்லாம் உற்பத்தி செஞ்சுக்கலாம், நம்மளே வந்து உணவுகள்லாம் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையான இந்த பாக்டீரியாக்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தோசை மாவு கூட அது நொதித்தல் காரணமாக வரக்கூடிய, அதனால் பாக்டீரியா இல்லாமல் நம்ம வாழ முடியாதுன்றது ஒரு முதல் புரிதலாக இருக்கட்டும். ஆனால் நன்மை இருக்குது தீமை இருக்கு சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் பாக்டீரியா, அது மனிதர்களுக்கு என்னென்ன விஷயங்களை உருவாக்கும்?
0: ஒவ்வொரு விதமான பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அல்லது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய்கள் பாக்டீரியா மட்டும் கிடையாது, வைரஸ் பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண் உயிர்களால் ஏற்படுகின்றன. இவை காற்று, நீர், உணவு, இரத்தம், கொசு, ஈ மற்றும் நேரடி தொடர்பு போன்ற பல வழிகளில் பரவுகின்றன. ஒரு விதமான பாக்டீரியா என்று பார்த்தால் பாக்டீரியாவை வந்து ஒரு செல்லாலான நுண்ணுயிரின் சொல்ல முடியும். இது தனியாகவும் வாழும், உணவும் எடுத்துக்கொள்ளவும் பெருகவும் முடியும். அனைத்து பாக்டீரியாவும் நோயை ஏற்படுத்துவதில்லை. குடலில் வாழும் சில பாக்டீரியாக்கள் உணவை செரிமானம் செய்யவும் உதவுகின்றது. ஆனால் காசு நோய், டைபாய்டு, காலரா, நிமோனியா போன்ற நோய்களை சில பாக்டீரியாக்கள் மட்டுமே ஏற்படுத்துகின்றன. மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பல பாக்டீரியா நோய்களுக்கு பயனளிக்கின்றன. ஆனால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்த கூடவே கூடாது.
1: நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஆன்டிபயாட்டிக் அப்படின்ட்டு. அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க மூன்று விதமான விஷயங்கள். ஒன்று ஆன்டிபயாட்டிக், இன்னொன்று ஆன்டிசெப்டிக், இன்னொன்று ஆன்டிஸ்டாட்டிக். இது இதற்கான சரியான விளக்கம் என்னங்க சார்?
0: நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் நிறைந்த ஆன்டிபயாட்டிக் உள்ளன. ஆனால் மருத்துவ ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த ஆன்டிபயாட்டிக் சரியான விதத்தில் செயல்பட்டு நம்ம நோயை தீர்க்கும். இதே மாதிரி மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் இந்நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அனைத்தும் ரெசிஸ்டண்டாக மாறிடும். ஆன்டி ஸ்டாட்டிக்னா நம்ம எடுக்கக்கூடிய சாதாரண விஷயமாக மேல் பரப்பு இருக்கக்கூடிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது ஆன்டிசெப்டிக் கிரீம் மருந்துகளை நம்ம பயன்படுத்தினால், அதாவது கிருமி நாசினி பயன்படுத்தும் போது முழுமையாக தோலில் இருக்கக்கூடிய இது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது முழுமையாக கில் பண்ண முடியாது, அதை இன்வீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி மட்டும்தான் இந்த ஆன்டிசெப்டிக் கிரீமுக்கு இருக்கு.
1: கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த தொலைக்காட்சிகளோடு பார்க்கலாம். அதாவது இப்போ சில சோப்பு விளம்பரங்கள்லாம் வரும், அதில் வந்து முழுமையாக காமிக்க மாட்டாங்க, ஒரு ரவுண்டு போட்டு அந்த இடத்துல மட்டும் பாக்டீரியா நெளிரமே காமிப்பாங்க. அதாவது முழுமையாக கொல்ல முடியாது அப்படின்றத பாக்டீரியா அப்படின்னா நமக்கு நீர்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள், அந்த நீரில் வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது, அது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்கன்றாங்க. இந்த வடிகட்டி குடிங்கன்ற வார்த்தையை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், என்ன காரணத்தை எடுத்துக்கலாம்? இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதான் நம்ம செத்துருச்சு இல்லையா கொதிக்க வைக்கிறப்ப, எதுக்கு வடிகட்டி குடிக்க சொல்லணும் டாக்டர்?
0: உண்மையை சொன்னால் அதை வந்து நல்லா நம்ம குடிநீரை கண்டிப்பாக காய்ச்சி தான் குடிக்க வேண்டும். குடிநீரை காய்ச்சி குடிக்கும்போது எபோ 100 டிகிரி சென்டிகிரேட், அதாவது கொதிநிலை 100 டிகிரிக்கு மேலே கொதிக்க வைத்து சாப்பிடும்போது தான் அந்த நீரில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகள் கொல்லப்படும். நம்ம முதலில் சொல்லலாம், அசுத்தமான குடிநீரை பல ஆபத்தான தொற்று நோய்களுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கொதிக்க வைத்த அல்லது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சொன்னால் நீரில் பரவக்கூடிய, அதாவது சிகல்லா என்பது ஒரு பாக்டீரியா, இது மனிதர்களுக்கு பரவும் ஒரு வகை கிருமி. இது குடலில் தொற்று ஏற்படுத்தி சிஜலாசிஸ் அல்லது கடுமையான வயிற்றுப்போக்கு பேசிலரி டிசன்ட்ரி நோயை உண்டாக்குகிறது. இந்த கிருமி பெரும்பாலும் மலத்திலிருந்து வாய்க்கு செல்லும் வழி மூலம் பரவுகிறது. அதாவது நோயாளியின் மலத்தால் மாசுபட்ட நீர் மற்றும் உணவு அல்லது கைகளை தொடுவது மூலம் மற்றவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படலாம். கண்டிப்பாக இந்த நம்ம அசுத்தமான குடிநீரை தவிர்க்க வேண்டும். குடிநீரை எப்பொழுதும் காய்ச்சி தான் குடிக்க வேண்டும். அந்த 100 டிகிரி தொட்டவுடன் தான் அந்த பாக்டீரியா வந்து கில்லாகும். அந்த குடிநீரை ஃபில்டர் பண்ணி, அதாவது காய்ச்சி குடிநீரை ஃபில்டர் பண்ணி தான் நீங்கள் அருந்த வேண்டும். இது தக்க ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய
1: பாக்டீரியான்றது நன்மை செய்யக்கூடியது இருக்கு, தீமை செய்யக்கூடியது இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா வீடுகள்லையுமே அலுவலகங்கள்லையுமே ஆர்ஓ வாட்டர் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இந்த நுண்ணுயிரியல் கூடாரங்களை வந்து யூவி சொல்லுவோம், லேமினர் ஏர் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து இந்த கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அப்பாரட்டஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இது வீடு வரைக்கும் வந்திருக்கு இந்த அல்ட்ரா வயலட் மூலமாகவும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலமாகவும் இப்போ வந்து நம்ம

0: கடையில் வந்து நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறோம், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறோம், அந்த ஆர்ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த நுண்ணுயிர்களை எந்த அளவுக்கு கொள்ளுது, அதனோட ஃபங்க்ஷன் என்னடா?
1: ஆர்ஓ என்பது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லலாம். இப்போ நம்ம தண்ணீரை வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து ஆர்ஓ ஃபில்டர் இருக்க முடியாது. சாதாரணமாக நம்ம தண்ணியை வந்து காய்ச்சி தான் குடிக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. ஆர்ஓவில் ஃபில்டர் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ஃபில்டர்ஸ், அந்த ஃபில்டர்ஸ் மூலம் வந்து என்ன ஆகும்னா, அதை அந்த இருக்கக்கூடிய கிருமிகளை அந்த கார்பனேட்டட் சார்கோல் வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலம் வந்து ஃபில்டர் ஆகி, அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கார்பனேட் அப்சார்பன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபில்டர் மூலமே அப்சர்வ் ஆகி கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை பியூரிஃபை வாட்டரை மாறி தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலம் தான் அனுப்பும். அந்த மூலம் அனுப்புறதுனால சில விதமான நோய்களை பரப்பக்கூடிய அந்த ஜியாடிசிஸ், இந்த மாதிரி புரோட்டோசோவா ஒட்டுணியால் ஏற்படும் குடல் தொற்று நோய், இது வந்து மாசுபட்ட குடிநீர் மூலம் தான் வருகிறது. முக்கிய அறிகுறி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், குமட்டல் மற்றும் உடல் எடை குறைதல் காணப்படும். அப்போ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சுத்தமான குடிநீரை அருந்ததுக்காக நம்ம கண்டிப்பாக ஆர்ஓ வாட்டரை பயன்படுத்தலாம். அல்லது நம்ம வீட்டில் ஏற்றுக்கிற மாதிரி குடிநீரை காய்ச்சி குடித்தால் பல வகை நோயிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்.
0: இப்போ பாக்டீரியாவில் இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதற்கு நேர்மாறாக வைரஸ், அதாவது இப்போ நம்ம பாக்டீரியாவில் நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அறிவியல் உலகில் வைரஸ்ன்றது ஒரு குரூரமான விஷயம், நஞ்சுன்னு அது சொல்லிடுறாங்க அந்த மொழியில். வைரஸ், வைரஸ்னால் என்ன, இது எப்படி பரவுது, மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன?
1: வைரஸ் என்பது பாக்டீரியாவிட மிக சிறிய நுண்ணுயிரியாகும். இது தனியாக உயிர் வாழ முடியாது. மனித உடலில் உயிருள்ள செல்களுக்குள் நுழைந்த பிறகே பெருகும். ஹெப்பாட்டிடிஸ் பி வைரஸ், எச்ஐவி போன்ற பல நோய்களுக்கு இந்த வைரஸுகளே காரணம். வைரஸ் நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யாது. சில வைரஸ் நோய்களை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. பாக்டீரியாக்கும் வைரஸுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா, பாக்டீரியா என்பது தனியாக வாழக்கூடிய உயிரினம். வைரஸ் உயிருள்ள செல்களுக்கு மட்டுமே பெருகும். ஆனால் வைரஸ் நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் பயனளிக்காது. வைரஸ் நோய்களை தடுப்பதில் தடுப்பூசி, சுத்தம் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு முறைகள் மூலமே பங்கு வகிக்கின்றன. எனவே நோய்க்கான காரணத்தை மருத்துவர் கண்டறிந்த பிறகே சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவர். உதாரணமாக நம்ம இந்த வைரஸ் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய்கள், ஒரு நோயாளி இருமும்போது, தும்மும்போது அல்லது சத்தமாக பேசும்போது மிக சிறிய உமிழ்நீர் துளிகளில் நோய்க்கிருமிகள் வெளியே வருகின்றன. காமன் கோல்டு, அதாவது சாதாரண சளி என்பது உலகில் மிகவும் பொதுவாக காணப்படும் வைரஸ் தொற்றாகும். இது பெரும்பாலும் ரினோ வைரஸ் என்ற வைரஸால் ஏற்படுகிறது.
0: இப்போ வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. இப்போ மனிதர்களை தாக்கக்கூடிய வைரஸஸ் என்னென்ன, விலங்குகளை தாக்குனா ரேபீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா அது விரிநாய் கடிலாம் இருக்கு இல்லையா, இப்போ மனிதர்களை தாக்கக்கூடிய வைரஸ் என்னென்ன பொதுவாக மேஜராக இருக்குது?
1: மேஜராக இருக்கக்கூடியது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், சிக்கன் பாக்ஸ், இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னம்மை, இது வந்து வேரியஸலா ஜோஸ்டர் வைரஸ் மூலம் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இது மிகவும் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவக்கூடிய நோயாகும். மற்றபடி அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, தோலில் நீர் நிரம்பிய சிறிய கொப்பளங்கள், கடுமையான அரிப்பு, உடல் சோர்வு. இந்த நோய் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. தற்போது சின்னம்மைக்கான பாதுகாப்பான தடுப்பூசி கிடைக்கிறது. தடுப்பூசி எடுத்துக்கொள்வது மூலம் இந்த நோயை பெரும்பாலும் தடுக்க முடியும். அடுத்ததாக இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது ஒரு தொற்று நோயாகும். சாதாரண சளியை விட இது சற்று தீவிரமாக இருக்கும். திடீர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைவலி, கடும் சோர்வு. இந்த நோய் கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம், முதியவர்களுக்கு வரலாம், சிறிய குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கும் இந்த அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆண்டுதோறும் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போடுவது மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது.
0: ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த ஹெச்பிசி இதெல்லாம் வேக்சின்லாம் போட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா வைரஸ்னாலே வந்து மனிதர்களுடைய ஒரு
1: வாழக்கூடிய
0: சொல்ற மாதிரி ஒரு உயிரில் தான் இருக்கும்.
1: இருக்கும்
0: பாராசைட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அது அப்படின்னா என்ன? இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த டீனியா சம்மந்தமான அந்த புழுக்கள் இதெல்லாமே ஒட்டுண்ணிகள் சொல்கிறாங்க இல்லையா, இது மனிதர்கள்ட்ட என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? பொதுவாக பாராசைட் இந்த ஒட்டுண்ணிகள்லாம் என்ன
1: இதை வந்து இங்கே ஆங்கிலத்திலிருந்து புரோட்டோசோவா, அதாவது ஒட்டுணி. இதுக்கு உதாரணமாக இரண்டு

0: உதாரணத்தை கூறுகிறேன். ஜியார்டியா லாம்பிலியா என்ற புரோட்டோசாவா என்பது குடல் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட குடிநீர், உணவு மற்றும் மலம் வாய் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறிகளாக பார்த்தால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் மற்றும் உடல் எடை குறைதல் காணப்படும். இதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் பார்த்தோம்னா மெட்ரோனிடசோல், டினிடசோல் போன்ற மருந்துகள் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு சுத்தமான குடிநீர் அருந்துதல் மற்றும் தனிநபர் சுகாதாரத்தை பேணுதல் மூலம் இந்த நோயை தடுக்கலாம். அடுத்ததாக அமீபாசிஸ் என்ற நோய் என்பது என்டோவிபா ஹிஸ்டோலைட்டிகா என்ற புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால் ஏற்படும் குடல் தொற்று நோயாகும். இதுவும் மாசுபட்ட குடிநீர் மற்றும் மலம் வாய் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா இரத்தம் மற்றும் சளியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் எடை குறைதல் காணப்படும். சிலருக்கு லிவர் அப்சஸ், அதாவது கல்லீரல் புண் போன்ற சிக்கல்கள் ஏற்படுத்தலாம். மலம் பரிசோதனை மற்றும் பிற ஆய்வுகள் மூலம் நோயை கண்டறியலாம். இதுக்கு இந்த மருத்துவ சிகிச்சைக்கு மெட்ரோனிடசோல் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளலாம். பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான உணவு மற்றும் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் மூலம் இந்த நோயை தடுக்கலாம்.
1: இப்போ டைஃபாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பரவலாக வந்து ஒரு டைஃபாய்ட் இருக்குது. அதாவது உணவு சார்ந்த தொழிற்சாலைகளில் ஒருவருக்கு டைஃபாய்ட் நோய் இருந்துச்சுன்னா அவரை வந்து உடனே எராடிகேட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த டைஃபாய்டு நோயை உருவாக்கக்கூடிய கிருமியின் பெயர் என்ன? அந்த கிருமியோட குணாதிசயம் பொதுவாக என்ன?
0: பொதுவாக இதை ஆங்கிலத்தில் வந்து சால்மொல்லா டைஃபாய்டு காஸ் பண்ணக்கூடிய ஒரு கிருமி வந்து சால்மொல்லா டைஃபி. இது ஒரு பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நீர்வழி மற்றும் உணவு வழி பரவும் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட குடிநீர், மாசுபட்ட உணவு அல்லது நோயாளி அல்லது கிருமி தாங்கி மூலம் பரவக்கூடியது. கிருமி வாய்வழியாக உடலுக்குள் நுழைகிறது. சிறு குடலில் பெருகி குடல் சுவரை ஊடுருவி இரத்தத்தில் பரவுகிறது. கல்லீரல், ஸ்பிளீன், எலும்பு மஜ்ஜை போன்ற உறுப்புகளை பாதிக்கிறது. இதனால் நீடித்த காய்ச்சல் மற்றும் உடல் முழுவதும் தொற்று ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியாவோட குணாதிசயம் பார்த்தோம்னா இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, குச்சி வடிவ அதாவது ராட் ஷேப்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பாக்டீரியா, மொட்டைல் பாக்டீரியான்னு
1: சொல்லுவாங்க. அடுத்ததாக அதிகமாக அரசு மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த கொசுக்கடி, மலேரியா அப்படின்றது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கொசு வந்து அது வந்து ஒரு வெக்டார், அது வந்து ஒரு ஊடகமாக தான் செயல்படுது. கொசுக்கடி மூலமாக அந்த நோய் பரவுவதற்கான அடிப்படையான காரணம் நுண்ணுயிர் அப்படின்றாங்க. அந்த நுண்ணுயிர் என்னென்ன வகைகள், அந்த கொசுவை ஏன் அது தேர்ந்தெடுக்குது, கொசுக்குள்ள அந்த நுண்ணுயிரினுடைய அந்த லைஃப் சைக்கிள் எப்படி அமையுது, இந்த நோயை உருவாக்கக்கூடிய தன்மையை இந்த கொசுக்கிட்ட எப்படி ஏற்படுத்துது இந்த நுண்ணுயிர்?
0: கொசுக்கள் உலகளவில் பல உயிர் இழப்புகளுக்கு காரணமாக உள்ளது. குறிப்பாக ஏடிஸ் கொசு டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவை பரப்புகிறது. அனஃபிலஸ் கொசு மலேரியாவை பரப்புகிறது. கொசுக்கள் கடிக்கும்போது கிருமிகள் மனித உடலுக்கு நுழைந்து நோயை ஏற்படுத்துகின்றது. வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொசு வலை, கொசு விரட்டி மற்றும் முழுக்கை ஆடைகளை பயன்படுத்துவது நல்லது, பாதுகாப்பு. இந்த டெங்கு என்பது வைரஸ்னால் ஏற்படும் தொற்று நோயாகும். இது ஏடிஸ் எஜிடி கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல் மற்றும் மூட்டு வலி, தோலில் சிவப்பு புள்ளிகள் ஆகியவை முக்கிய அறிகுறிகள். வீட்டை சுற்றி தண்ணி தேங்க விடாமல் இருப்பது, கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது டெங்குவை தடுக்கும் சிறந்த வழி.
1: இப்போ இந்த கொசு கடின்றது வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஏடிஸ் எஜிப்டி, அதே மாதிரி
0: மலேரியா,
1: இதெல்லாம்
0: அனஃபிலஸ்
1: ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்குள்ள அந்த ஒரு சைக்கிள் இருக்கும். மலேரியான்றது மனிதர்களுக்கு ஏற்படுத்தி உள்ள அந்த பாராசிட் உள்ள நுழைஞ்ச உடனே எத்தனை காலம் எடுக்கும், உடலுக்குள்ள போய் அந்த பாராசிட் பண்ணக்கூடிய வேலை என்ன பொதுவாக?
0: இப்போ மலேரியா பற்றி பார்க்க வேண்டுமானால் இது அனஃபிலஸ், இது பெண் கொசுவின் மூலம் பரவும் நோயாகும். இதற்கு பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி காரணமாகும். இந்த பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி குளிருடன் கூடிய காய்ச்சல் மற்றும் நடுக்கம், அதிக வேர்வை, தலைவலி, உடல் சோர்வு போன்ற முக்கிய அறிகுறியை கொடுக்கிறது. இதை தடுக்க வேண்டுமானால் வீட்டை சுற்றியுள்ள நீர் தேக்கங்களை அகற்ற வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நம்ம தேங்காய் சிரட்டைகள்
1: நீர் தேங்க
0: விடாமல் இந்த அனஃபிலஸை வந்து தடுக்கலாம். குறிப்பாக வந்து இந்த அனஃபிலஸ் வந்து நம்மளை கடித்தவுடன் வராது. கண்டிப்பாக இந்த ஏற்கனவே வந்து நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது கடித்த அந்த இரத்தத்தை கொண்டு வந்து இன்னொரு நபர் மீது வந்து கடிக்கும்போது தான் அந்த அனஃபிலஸ், அந்த மஸ்கிட்டோ, அந்த கொசு வந்து

0: இந்த மலேரியா வந்து பரப்புது.
1: இப்போ வந்து கொசு மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் சொல்லியிருக்கீங்க, மலேரியா, டெங்கு அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் வந்து ஒரு பரவலாக வந்து ஏதாச்சும் ஒரு டீ குட்டி வச்சுனாலும் ஜீனி சிந்திச்சினாலும் ஈ எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈ கூட்டமாக வரும். ஆனால் அது ஈ அது பாட்டுக்கு வந்துட்டு தானே போகுது நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஈ மூலமாகவும் நோய்கள் பரவுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன வகையான நுண்ணுயிர்கள் மூலமாக இந்த ஈ மூலமாக பரவுது?
0: ஈக்கள் குப்பை, கழிவுநீர் மற்றும் அசுத்தமான இடங்களில் அமர்ந்த பின்னர் உணவின் மீது அமரும்போது கிருமிகளை உணவிற்கு மாற்றுகிறது. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, குடல் தொற்று நோய் பரவலாம். உணவை எப்போதுமே மூடி வைக்க வேண்டும். குப்பைகளை சரியாக அகற்ற வேண்டும். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது ஈக்களின் பெருக்கத்தை குறைக்கும். நேரடி தொடர்பு மூலம் தொற்று நோய்கள் பரவுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உண்மையினு சொல்லம்னா அது ஆம் தான் சொல்ல வேண்டும். நோயாளியுடன் கை குலுக்குதல், அணைத்து கொள்ளுதல், தோல் தொடர்பு, அவருடைய துண்டு, சீப்பு, உடைகள் போன்றவற்றை பகிர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் சில நோய்கள் பரவலாம். சிரங்கு, பூஞ்சை தொற்று, சிக்கன் பாக்ஸ் போன்றவை இவ்வாறு பரவக்கூடியவை. தனிப்பட்ட பொருட்களை பகிராமல் இருப்பது, கைகளை அடிக்கடி கழுவுவது, இது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது.
1: இப்போ வந்து பாக்டீரியா அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்னு சொல்லிட்டு. வைரஸ் அப்படின்னா அது வந்து தீமை மட்டும்தான் செய்யும், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. பாராசைட்டுன்றது ஒரு ஒட்டி உயிர் வாழும், ஆனால் அதுவும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அதிகமாக இன்னொன்று சொல்லப்பட்டோம்னா பூஞ்சைகள், ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதனால எதுவும் வியாதிகள், நன்மைகள் இருக்குது, ரெண்டுமே இருக்குதா?
0: ஆமாம், பூஞ்சை என்பது குளோரோஃபில் இல்லாத யூகேரியாட்டிக் நுண்ணுயிரி. இவை இயற்கையிலும் மருத்துவத்திலும் தொழில்துறையிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மருத்துவத்தில் முக்கியத்துவம் என்று பார்த்தால் பென்சிலின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பூஞ்சைகளிலிருந்து பெறப்படுகின்றன. சில பூஞ்சைகள் மனிதர்களில், அதாவது காண்டியாசிஸ் ஆஸ்பரஜிலியாசிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது. உணவு தொழில் இந்த மாதிரி ஃபங்கஸ், அதாவது ஈஸ்ட், ரொட்டி, கேக் மற்றும் மதுபானங்களை தயாரிக்க பயன்படுகிறது. சில பூஞ்சைகள் சீஸ் தயாரிப்பில் பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் என்று பார்த்தால் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சிதைத்து மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன, அதாவது டீகாம்போசிஷன் என்று கூறுவார்கள். ஊட்டச்சத்துக்களை இயற்கை சுழற்சியில் மீண்டும் சேர்க்க உதவுகின்றன. தொழில்துறை பயன்பாடு என்று பார்த்தால் சிட்ரிக் அமிலம், அதாவது என்சைம்ஸ், வைட்டமின்கள் போன்றவை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபங்கஸ் இருக்கின்றது. மைக்கோரைசா மூலம் தாவரங்கள் நீர் மற்றும் கனிம சத்துக்களை உறிஞ்சு உதவுகின்றன. சில பூஞ்சைகள் பயிர் நோய்களை ஏற்படுத்தி மகசூலை குறைக்கின்றன. ஸோ பூஞ்சை மனித வாழ்க்கையிலும் நன்மை மற்றும் தீமை ஆகிய இரு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. ஆனால் மருத்துவ மற்றும் உணவு, தொழில், சுற்றுச்சூழல் மற்றும் ஆகிய துறைகளில் அவற்றின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இந்த பூஞ்சைகள் அமைகிறது.
1: இப்போ சமீப காலமாக வந்து இப்போ நுண்ணுயிரியல் துறையை பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்ற அட்வான்ஸ்டு லெவல் வந்துக்கிட்டு இருக்குங்க சார். இப்போ அதில் வந்து இப்போ சமீபமாக எந்தெந்த வகையான ஒரு உயர்தரமான மரபணு சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்பான நுண்ணுயிரில் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் என்னென்ன போய்கிட்டு இருக்குது, அது இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்கள் என்னென்ன இருக்குது இந்த நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி சம்பந்தமான இடங்கள் சார்?
0: அதாவது ஆங்கிலத்தில் பயோடெக்னாலஜி சொல்வாருங்கள், தமிழில் வந்து உயிர் தொழில்நுட்பம். அதாவது உயிர் தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள் அவற்றின் செல்கள் அல்லது உயிரியல் மூலக்கூறுகளை பயன்படுத்தி மனித நலனுக்கு பயன்படும் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் ஆகும். உயிர் தொழில்நுட்பத்தின், அதாவது பயோடெக்னாலஜியின் மருத்துவத்துறையில் ஆற்றிய பங்கு இன்சுலின், தடுப்பூசிகள், ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபயாட்டிக் தயாரிக்க பயன்படுகிறது. மரபணு நோய்களின் கண்டறிய மற்றும் சிகிச்சை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை துறையில் பார்த்தவனால் அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி எதிர்ப்பு பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. வறட்சி தாங்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கழிவுகளை நுண்ணுயிரின் மூலம் சிதைத்து சுற்றுச்சூழலை சுத்தப்படுகிறது, அதாவது பயோ ரெமிடேஷன் என்று கூறப்படும். கழிவு நீர் சுத்திகரிப்பிலும் பயோடெக்னாலஜி பயன்படுகிறது. தொழில்துறையில் பயோடெக்னாலஜியில் பங்கு என்று பார்த்தால் என்சைம், பயோஃபியல், அதாவது உயிரி எரிபொருள், கரிம அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் தயாரிக்க பயன்படுகிறது. நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சையின் முன்னேற்றம் என்று பயோடெக்னாலஜி துறையில் பல விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து

0: மேம்பாடு புதிய தொழில்துறை தயாரிப்புகள் உருவாக்குகிறது. உயிர் தொழில்நுட்பம், மருத்துவம், வேளாண்மை, உணவு தொழில் தொழில்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது மனித வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதிலும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் இது ஒரு முக்கிய அறிவியல் துறையில் சார்ந்தவை, அதாவது பயோடெக்னாலஜி.
1: ஓகே சார், இப்போ பாக்டீரியா என்னென்னு சொல்லியிருக்கிறீங்க, வைரஸ்னு என்னென்னு சொல்லிட்டீங்க, ஃபங்கஸ், பாராசிட் எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு பரவலான ஒரு அடிப்படையான ஒரு புரிதலாகவும் நமக்கு இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம். சொல்லுவாங்க பொதுவாக, அதாவது மண் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கேள்வியோடு சொல்லுவாங்க, மண்ணுக்கு வந்து அது வந்து அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆனால் அறிவியல் சொல்லுது மண்ணை அறியக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு விதையை நீங்கள் வந்து போடுறப்ப அந்த விதையை முளைப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் அந்த மண் சத்துக்கள் வாயிலாகவும் நுண்ணுயிரில் வாயிலாகவும் கொடுக்குது, ஆனால் மக்கி போகிற விஷயங்களை மக்க வச்சிருது. அப்போ அதை சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நம்மை போன்றே தாவரங்களுக்கும் இருக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மட்டும் உயிர்கள் கிடையாது, நம்மை சுற்றி பல நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்களில் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கான பல்வேறு தடுப்பு முறைகள் இருக்குது, அதாவது இன்க்ளூடிங் வேக்சினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நுண்ணுயிர்கள் தான் உலகத்தில் பன்மடங்கு பெருகி இருக்குது, அதை நம்ம வந்து கணக்கிலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விரலில் பார்த்தோம்னாலே வந்து பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மைக்ரோஸ்கோப்பிக் வச்சு பார்த்தா தான் அது தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒரு பல்வேறு மாணவர்கள்கிட்ட இந்த நுண்ணுயிர்கள் சம்மந்தமாக பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இதை சார்ந்த ஆராய்ச்சிகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அது பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கு. மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது நுண்ணுயிர்கள் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்மளும் இயங்குகிறோம். அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்மளை பாதுகாத்துக்கிறது, சுற்றுச்சூழலை எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்கலாம். நுண்ணுயிரியல் சார்ந்த உங்களுடைய அந்த அனைத்து விதமான விளக்கங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்.
2: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தீஸ் கண்ணன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

நேரம் இரவு 9 மணி. திசையெல்லாம் இசை பரப்பும் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உணர்வுகளுக்கு வண்ணம் தீற்றும் இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நட்பையும் ஒரே புள்ளியில் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் கடிதம். அந்த அன்பினுடைய முகவரியிலேருந்து எங்களுக்கு வந்தடைந்த அந்த மலர் வரிகளை தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில். அன்பிற்கினே நேர்களே, உங்களுடைய மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்பலையில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி விமர்சனங்களை தாராளமாக எழுதி அனுப்பலாம். அப்படி நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எடுங்க, எழுதி அனுப்ப வேண்டிய முகவரியை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நிலைய இயக்குனர் சிலச்சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. தினந்தோறும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகி வருது. அதை பற்றிய விமர்சனங்கள், அது எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் ரசித்த விதம் எப்படி இருந்துச்சு, அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சில விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமானதாக அமைந்திருக்கும். அப்படி நிறைய நீங்கள் அனுபவிச்ச அந்த விஷயங்களை சுவாரஸ்யமான தகவல்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரம் தான் இது உங்களுக்கான நேரம் தான். ஸோ நிறைய பேர் லெட்டர்ஸ் எழுதுகிற பழக்கத்தையும் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸு, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு மனசு பிடித்தமான ஒருத்தருக்காக கூட இந்த பாட்டு டெடிகேட் பண்ணலாம். உங்களுடைய அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, நண்பருக்காக, தோழருக்காக, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த டே, அவங்களுக்கு அந்த டே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக அவங்களுடைய விஷஸையும் கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த நேரம் இனி நேரம் மாலை இரவு 9:02 ஆயிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டது இல்லாமல் முதல்ல ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். யாருடைய விருப்ப கானம் அப்படின்னா, கர்நாடகா அங்கேருந்து சின்ன திருப்பதி வில்லேஜ்லேருந்து பிரகாஷ் என் பேர் வச்சுருக்காங்க. பிரகாஷ் ஷியாமலா அஸ்வின் அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் ஒரு சூப்பரான பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலேருந்து இதோ அவங்களுக்காகவும் கேட்டு நினைக்கக்கூடிய அன்பான் நேர்கள் அனைவருக்காகவும் இதோ ஒழிக்கின்றது பாடல்.

ஆகாஷவாணியில நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்து ஒரு விமர்சன கடிதம் படிச்சு வந்துடலாம். தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களுடைய விமர்சனம் தான். குட்டி குட்டி தகவல்கள் தந்து நேர்களை காத்திருக்க விடாம உடனுக்குடன் அதிரடி பாடல்கள் தந்து காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி அசத்திய கார்த்திகாவுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/8/2026 நடந்த நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு விமர்சனம் யார் அனுப்பிச்சிருக்காங்க? ராஜேஸ்வரி சத்யசீலன் புதுமாக்காளிப்பட்டி ரோடு மதுரை அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. 12/8/2026 புதன்கிழமை என்ற அதிகாலை ஒலிபரப்பான பாமாலை நிகழ்ச்சி மனநிறைவோடு மகிழ்ச்சி தந்துச்சு. ஆடி அமாவாசையோடு மற்ற இரண்டு அமாவாசைகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி நேருடைய ஒரு ஈர்ப்பு விசையோடு கவனிக்க வச்சுட்டு பரவச உணர்வோடும் ஒழித்த பாமாலை அந்த நிகழ்ச்சியை அமைத்து அளித்த ஆர்ஜே செண்பகவள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதே போல டாக்டர் எம் ஏ இளங்கோவன் பெரியகுலம் அங்க 31/7/2026 அன்று இரவு 11 மணிக்கு வந்தது தேனும் பாலும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அருமையான பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் முத்துக்குமரன் அவர்களுக்கு மதுரை பண்பலை ராமேஸ்வரன் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் எம் ஏ இளங்கோவன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே நேர்களே, நீங்கள் கூட நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய கருதங்களை ஆர்ஜிஎஸ் எப்படி நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க இதை பற்றி கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். இப்போ ஒரு அழகான பாடல் யாருடைய விருப்பத்திற்காக அப்படி பார்த்தலாமா? மதுரை கைத்திரி நகர் குமரன் காலனி அங்கேருந்து ஸ்ரீதேவி குமரன் சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி அப்படின்ற லென்த்தாக போகுது அப்படின்ற மாதிரி நேர்கள் ஃபுல்லாக அழகாக அவங்க பேர்லாம் எழுதி அமைச்சிருக்காங்க. உங்களுடைய பேர்கள் நாங்கள் அழகாக சொல்லிட்டோம். வாசுகி பார்கவி மீரா சீதாமணி மாலதி தங்கமாயன் இவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இந்த பாட்டு கேட்க போகிறோம். அவங்க கூட சேர்ந்து கேட்டிருந்திருக்கூடிய அனைத்து நிலைகளாகவும் இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஒரு மலரின் பயணம் அப்படின்ற படத்துலேருந்து நானும் இந்த பாட்டு இதுவரை கேட்டதில்லை. கேட்டு வருவோம் நேர்களே வாங்க.

ஆகாஷவாணியில நம்ம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். கைப்பட எழுதிய வரிகளில் கையெழுத்துடைய கம்பீரம் மட்டும் கிடையாது, எழுதுபவருடைய மூச்சு காற்றும் ஒட்டி கொண்டே இருக்குது பார்த்தீங்களா, அது அழகுதான். அந்த வகையில் இப்போ ஒரு அடுத்த சூப்பர் பாடல் தான் கேட்க போகிறோம். யாருடைய பாடல் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அங்கிருந்து கருணாநிதி ஜெயராணி அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் இந்த பாட்டு கேட்டு செய்ய போகிறோம். அழகாக எழுதியிருக்காங்க, எங்களது படம் நிலவு சொல்வதில்லை விருப்ப பாடல் நாளும் என் மனம் அப்படின்னு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நானும் இந்த பாட்டை கேட்டதில்லை, கேட்டு வரலாம் நேர்களே வாருங்கள்.

இந்த பாட்டை புதுசாக தான் கேட்டேன், ரொம்ப அருமையான ஒரு பாட்டில் இருக்குது, லால லலா லால லலா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு பாட்டு. ஓகே, அடுத்த ஒரு விமர்சன கடிதம் முடிச்சிருந்தோமா. தஞ்சை மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அங்கேருந்து ஏஜி ஐயப்பன் அவங்க எழுதி அமைச்சக்கூடிய அந்த லெட்டர் இப்போ தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வணக்கம், நல்வாழ்த்துக்கள். உயர்தர நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணியாற்றும் ஏனைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எமது அன்பான 80வது இந்திய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். நாட்டுப்பற்றுடன் என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக எழுதி அமைச்சிருக்காங்க. நன்றி ஐயா. அடுத்து யார் அனுப்பிச்சுக்காங்க பார்ப்போமா. ஓகே சிவா அவருடைய கடிதம் தான். என் அன்பான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா எழுதுவது. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாருமே சூப்பராக இருக்கும். 27/2026 அன்னைக்கு மதியம் வசந்த கானங்கள் கேட்டேன். பாடல்கள் சற்று வித்தியாசமாகவும் அதிகம் கேட்டிராத மிகவும் பழைய பாடல்கள் இடம்பெற்றுச்சு. பெண் பாடகிகள் குழுவினரோடு பாடிய பாடல்கள் ஒழிச்சிச்சு. சிறப்பு, அதைவிட 12 பாடல்கள் வழங்கியது மிகச்சிறப்பு. சகோதரிக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிவா எழுதி அமைச்சிருக்கிறாங்க. கடிதங்கள் அப்படின்றது வெறும் தாள்கள் கிடையாதுங்க, உயிர்ப்புள்ள மனித இதயங்களுடைய உன்னதமான உரையாடல் அப்படின்னே சொல்லலாம்.

ஓகே, அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தலாமா? யாரு அமைச்சிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் சூரியநாராயணன் வாசிகையினுடைய விருப்பத்துக்காக தான் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஊமை குயில் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் இது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இது உங்களுக்காக

9:26 ஆயிட்டு ஆகாஷ் வானியில் நாம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பாட்டு கேட்டிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டெலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நேர்களே, என்னடா நம்மளும் இந்த மாதிரி பாட்டை விரும்பி கேட்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு என்ன பாட்டோ அந்த பாட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியினு மென்ஷன் பண்ணிட்டு நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்ன சொங்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. ஒருவேளை இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கீழே அப்படி மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் சேர்த்து வாசலாம். அந்த வகையில் அடுத்து என் இனிய எஃப்எம் 103.3 அப்படின்னு சொல்லி அழகாக இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம், நிலையத்தில் அனைவரும் மிக்க நலந்தானா அப்படின்னு கேட்டுக்க. நலந்தானே? ஆ, நலந்தான். எனக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நிகழ்ச்சிகளை கேட்பேன், கேட்காமல் இருந்ததே கிடையாது. அந்த வகையில் மதுரை எஃப்எம் 103.3 அனைத்து நிகழ்ச்சிகளுமே மிக மிக நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் மனசில் இன்னுமே நீங்காமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி சாயந்தரம் 6:30 பக்தி மாலை அருமையாக இருக்கும், தொடர்ந்து என் நிலையத்தில் இல்லத்தில் ஒழிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலம்பட்டியிலேருந்து எஸ் ராமர் அவர் எழுதியிருக்காரு. ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து இது அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலைகளுக்காகவும் பாட்டு ஒழிக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

என்ன நேர்களே, பாட்டை கேட்ட உடனே நம்ம சின்ன வயசு விளாண்ட அந்த குலகுலையா முந்திரிக்க அந்த விளையாட்டு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். 9:31 ஆயிட்டு இருக்குது. நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? சூப்பரான ஒரு பாடல், யாருடைய விருப்பத்திற்காக அப்படின்னு கேட்கலாம். வண்டியூர் கவிபாரதியார் தெருவிலிருந்து ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க.

0: வண்டியூர் கவி பாரதியார் தெருவில் இருந்து ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. கடிதம் வாசிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த கேப் இல்லாமல் எழுதி முடிச்சிருக்காரு நேயர். ரொம்ப அன்பான நேயர், அவருக்காக ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்கலாம். தேவா திரைப்படத்திலிருந்து இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலைகளுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது. அழகான பாடல் இதோ.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி.

0: Please love me, my love.
1: பொதுமக்களுக்கு மதுரை மாநகராட்சியின் ஒரு அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி அம்ருத் குடிநீர் திட்ட பிரதான குழாயில் சோழவந்தான் சாலை திருவேடகம் கிராமத்தில் தொடக்க கூட்டுறவு அலுவலகம் அருகில குடிநீர் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவை சரி செய்யும் பணி நாளை 1/9/2026 அன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சமயத்துல 1/9/2026 நாளைக்கும் நாளை மறுநாள் 2/9/2026 ஆகிய இரண்டு தினங்களும் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வார்டுடைய விவரம் இதோ. வார்டு எண்கள் 1 முதல் 6 முடிய, அதாவது 1, 2, 3, 4, 5, 6 8, 9, 11, 13, 15 முதல் 20 வரை, அதாவது 15, 16, 17, 18, 19, 20 மேலும் 23 முதல் 35 வரை, 37, 38, 39 மற்றும் 41, 42, 43, 48 71 முதல் 75 வரை, 78, 79 மற்றும் 80 முதல் 100 வரை இந்த வார்டுகள்ல பொதுமக்கள் குடிநீரை தேவையான அளவு இருப்பில் வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். வார்த்தைகள் சிறகடிக்கும் மௌனங்களுடைய மேடை, தாளில் பூக்கக்கூடிய மனித உணர்வுடைய சோலை, அதுதான் கடிதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்முடைய அன்பான நேர்கள் அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டு, பண்பலை ஒளிபரப்பு அப்படி நிகழ்ச்சிகள் பற்றி அறிவி, அதோடைய விமர்சனங்கள் இப்படி

நிறைய எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி அவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, அழகாக படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரம் 9:40 ஆகிட்டுருக்குது. இப்போது அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பெரியகுளம் அங்கேருந்து இ நாகலட்சுமி அவங்க கேட்டக்கூடிய அழகான ஒரு பாடல், வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து இதோ பாடல் ஒழிக்கின்றது. அவங்களுக்காகவும் கேட்டு நினைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ பாடல்.

இப்போ நம்ம இந்த கேட்ட இந்த வருஷமெல்லாம் வசந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சமான ஒரு பாட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஆறுதல் தரக்கூடிய பாட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய பாட்டாக இருக்கும். சில சமயத்தில் நம்ம எப்போல்லாம் வந்து ஃபீலிங்ஸில் உட்காந்துருப்போம் அப்போல்லாம் ஒருத்தவங்க நினச்சா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஆறுதல் கிடைக்கும். அப்படி ஒரு அழகான பாட்டெலாம் கேட்டு ரசித்து முடித்தோம் வருஷமெல்லாம் வசந்த திரைப்படத்துலேருந்து. அஞ்சல் தலை அப்படின்ற சின்னஞ்சிறு நினைவு சூட்டோடு 1000 miles கடந்து அன்பை சேர்க்கக்கூடிய தூதுவன் தான் இந்த கடிதம். அப்படி அடுத்த தூது யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ராமேஸ்வரம் முகமது ஹபி அவங்களுடைய விருப்பத்திற்காக ஒரு பாடல் கேட்க போகிறோம். உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி. நிலையத்தில் அனைவரும் நலமா? நலம். ஓகே, சூப்பர். அணிகள் அவர்களுடைய அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அடுத்த ஒரு பாட்டு கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம் முகமது ஹபி. அவங்களுக்காக தான் இந்த பாட்டை கேட்டு செய்யலாம். இது அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து இணைந்திருக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது. இது ஆகாஷ்வாணி.

வார்த்தைகள் ஒவ்வொரு விதம், அதே போல் உணர்வுகளும் ஒவ்வொரு விதம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாட்டு பிடிக்கும் அப்படின்னு அவங்களுடைய விருப்ப கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நேர்கள் ஒவ்வொருத்தருமே. அன்பு நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் கேட்கணும், அல்லது நம்மளது பண்பலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் நீங்கள் எழுதி அனுப்பணும், இல்லை நிறைய ஆர்ஜிஸ் என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க அதை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எழுதி அனுப்பணும், நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். இதுக்கான நேரம் தான் இந்த நேரம் காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி. தினந்தோறும் நைட்டு 9-10 வரை உங்களுடைய விருப்ப கானங்கள், உங்களுடைய விமர்சன கடிதங்கள் தான் படிச்சுட்டுருக்குறோம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரியை இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காற்றில் விரியும் கடிதமல்கள் பகுதி, நிலை இயக்குனர் ஆகாஷவாணி, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. அடுத்து சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரம், மணிநகரம், மதுரையிலேருந்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்ப கானங்களாக என்ன பாட்டு அப்படின்னா, சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல் இது. அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலைகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

மறந்து போன காகித பூக்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த ஒரு அழகிய பயணம் இது. வார்த்தைகள் இங்கு வெறும் வரிகளாக அல்லாமல் மனித இதயங்களுடைய பாலமாக மாறிய தருணங்களை நாம் அனுபவிச்சோம். கடிதங்கள் அப்படின்றது வெறும் தாள்கள் கிடையாதுங்க, அவை காலத்தால் அழியாத நினைவுகளுடைய பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷத்தை நம்ம தொடர்ந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பரான சுவாரஸ்யமான நிறைய நேர்களுடைய விமர்சன கடிதங்கள் படித்தோம். அதே போல் நிறைய நேர்களுடைய விருப்ப கானங்களையும் கேட்டு ரசித்தோம். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அல்லது நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக எழுதி அனுப்பலாம். அதற்கான இடம்தான் இந்த நேரம் 9 மணியிலிருந்து 10 மணி வரைய காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி. இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

வணக்கம் நேர்களே, இதமான நேரத்தில் இன்னிசை கீதங்களை வழங்க வந்திருப்பது பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இனிதே ஆரம்பமாவது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் உங்கள்

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இன்னிசை ராகங்களுடன் இனிதே வளம் வந்து கொண்டிருப்பது பட்டுச்சிறகு.

பட்டுச்சிறகு இசைக்கும் அடுத்த பாடல் இதோ கற்றலைகளில்.

என்றும் என்றென்றும் இசை சாரலாக மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச்சிறகு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச்சிறகு.

0: இதுவரை இன்னிசை மெட்டுக்களுடன் இதமாக வலம் வந்தது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறையில் இருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: பொதுமக்களுக்கு மதுரை மாநகராட்சியின் ஒரு அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி அம்ருத் குடிநீர் திட்ட பிரதான குழாயில் சோழவந்தான் சாலை திருவேடகம் கிராமத்துல தொடக்க கூட்டுறவு அலுவலகம் அருகில குடிநீர் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவை சரி செய்யும் பணி நாளை 1/9/2026 அன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சமயத்துல 1/9/2026 நாளைக்கும் நாளை மறுநாள் 2/9/2026 ஆகிய இரண்டு தினங்களும் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வார்டுடைய விவரம் இதோ. வார்டு எண்கள் 1 முதல் 6 முடிய, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 11, 13, 15 முதல் 20 வரை, அதாவது 15, 16, 17, 18, 19, 20, மேலும் 23 முதல் 35 வரை, 37, 38, 39 மற்றும் 41, 42, 43, 48, 71 முதல் 75 வரை, 78, 79 மற்றும் 80 முதல் 100 வரை. இந்த வார்டுகள்ல பொதுமக்கள் குடிநீரை தேவையான அளவு இருப்பில் வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

இனி கேட்கலாம் நாளை நமது நிலையத்தின் வழங்கும் நிகழ்ச்சியும் நேரமுமாய். காலை 4:45 நிலையத்தின் இனித நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. 4 குரல் குரலின் 372 தொடங்குகிறது. காலை 5 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் சிஎஸ் கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் அவர்கள். காலை 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கனககிரி ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள். 8 செய்தி சுருக்கம் சின்னஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல், 8:50 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரையசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமலை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு சரிவிகித உணவு முறைகள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் சுகன்யா அவர்கள். காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் விருந்தினர் விருப்பமாக ஒளிபரப்பாக இருக்கிறது, 10:30 இருபடப்பாடல்கள், 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மளிகை, இன்றைய கண்ணாடி மளிகையின் தலைப்பு சமச்சீர் உணவு, உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். நண்பகல் 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, 1 வசந்த கணங்கள், 2 லேடி டோக் கல்லூரியிலிருந்து மாணவிகள் பங்கு பெறும் கல்லூரி கலாட்டா, 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சலாக, 3 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 3:02 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 3:32 மெல்லவரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, மாலை 4:02 ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் விலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இதுகிட்டு, 8 செய்தி அறிக்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம் செய்தொழில் பழகு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள். வேலைவாய்ப்பு செய்திகள் தகவல்கள் இது புதுசு. 9:00 காற்றில் உரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமசுரப்பன் மலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது, 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் நாளை காலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளை எமது நிகழ்ச்சிகளின் நேரமும் அறிவிப்பினையும்.

நேரம் இரவு 11:05. காற்றோடு காணும் மனதோடு இங்கு அருமை சேர்த்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100.103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருப்பது தேனும் பாலும். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. வாழ்வில் இன்ப துன்பம் எது நடந்தாலும் அதை தாங்கும் மன உறுதியே வாழ்வை நீட்டிக்கும் பேராயுதம் என்ற சிந்தனை தெளியோடு இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேயர்களே. காலத்தால் அழியா காவிய கானங்களை நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

0: 1967 வெளிவந்த நான் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகள். டி.எம். சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் காற்றலையில்.
1: அடப்பாதங்களே, நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடம்

ராஜா கண்ணு போகாதடி நீ போ.

நான் பாராத பெண்ணில்லே. அந்த மேலோகத்தில் இன்னும் பாதாளத்தில் அங்கு உன்

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் பூட்டுவேன், நல்ல சீர் பூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன், புது பன்னீர்

0: அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடே ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: காலத்தால் அழியா காவிய கானங்களை மனம் மகிழ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 100.3 மெகாஹெர்ட்ஸில். தேனும் போல நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1966 வெளிவந்த குமரிப்பன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் TMS சவுந்தரராஜன் குரலில்.
2: குளிக்க போனா குமரி பொண்ணு.

முளைத்து சென்ற பாடல். 1968 சர்க்கரம் திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில் ஒழித்து சென்றது அப்பாடல். காலத்தால் அழியா காவிய கானங்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1966 வெளிவந்த குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில்

0: நேரம் இரவு 11:17. மனதிற்கு இனிமையான காலத்தால் அழியா காவிய கானங்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸில் தான் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியினை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1962 வெளிவந்த ராணி சம்யுத்கா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசில குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில்.
1: இனி உலகம் என் கை,
2: நானும் கூட.
1: சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளை அமுத காணங்களாய் ஒழித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1963 வெளிவந்த துளசி மடம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜனோட குரலில் பாடல் இதோ காற்றலையில்.

கா மு ஷரீஃபோட வரிகளில் கேட்டு ரசித்த பாடலின் நேரம் இரவு 11:25. தேனும்பழம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1964 வெளிவந்த 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில் பாடல் இதோ

0: இனிய பாடல்களோட தொகுப்பா வளம் வந்து கொண்டிருப்பது தேனும் பாலும். காலத்தால் அழியா காவிய கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். 1963 ஆண்டு வெளிவந்த நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில்.
1: Hey! Hey! Hey! Yeah, man!

போவனும் தானோ, மனம் மாறி போவதும் ஏனோ, எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்

நேரம் இரவு 11:32. தெவிட்டா தேன்சுவை பாடல்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது தேனும் பாடும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1963 வெளிவந்த கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில்.

இரவு 11:36. மனம் மயங்கி நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் 1965 கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சுவாமியோட வரிகளில், TM சவுந்தரராஜனோட குரலில்.

நேரம் 11:40. நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மனதை வருடி கொண்டிருக்கும் காலத்தால் அலியா காவிய கானல் இசைப்பெட்டகம் தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1968 வெளிவந்த கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சுவாமியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஜலாவோட குரல்ல

அக்காஷோனி மரியம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ்ல தேனினும் இனிய சுவையுடைய காலத்தால் அழியா காவிய கணங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேனும் பாலும் இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் 1962 ஆண்டு வெளிவந்த வீரத்ரமகன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகள்ல பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகியோட குரல்களில்.

நேரம் இரவு 11:48. மனதோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1963 வெளிவந்த அன்னையிலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஜலாவோட குரல்களில்.

தேனுபோல நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1970 வெளிவந்த எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுலாவோட குரல்களில்

0: தேனம்பாலும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது அப்பாடல். மனதிற்கினிய காவிய கானங்கள் நேயர்களின் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் மாற்றுமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே.
1: பொதுமக்களுக்கு மதுரை மாநகராட்சியின் ஒரு அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி அம்ருத் குடிநீர் திட்ட பிரதான குழாயில் சோழவந்தான் சாலை திருவேடகம் கிராமத்துல தொடக்க கூட்டுறவு அலுவலகம் அருகில குடிநீர் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவை சரி செய்யும் பணி நாளை 1/9/2026 அன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சமயத்துல 1/9/2026 நாளைக்கும் நாளை மறுநாள் 2/9/2026 ஆகிய இரண்டு தினங்களும் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வார்டுடைய விவரம் இதோ. வார்டு எண்கள் 1 முதல் 6 முடிய, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 11, 13, 15 முதல் 20 வரை, அதாவது 15, 16, 17, 18, 19, 20, மேலும் 23 முதல் 35 வரை, 37, 38, 39 மற்றும் 41, 42, 43, 48, 71 முதல் 75 வரை, 78, 79 மற்றும் 80 முதல் 100 வரை. இந்த வார்டுகள்ல பொதுமக்கள் குடிநீரை தேவையான அளவு இருப்பில் வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
0: நேரம் 11:59. இனி கேட்கலாம் எஃப்எம் வித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் சென்னை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நாளை காலை 4:45 வரை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4. காற்றின் மொழி.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அடையார் ஜே பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம் அகூர் ஏஜி முருகன் தவில் நிகழ்ச்சியில் இந்த கண்ணனந்த என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை விலகரி ராகம் ரூபக்கத்தாளம்

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நென்னுருச்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாலவி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 4:28. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடையார் பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம், அகூர் ஏஜி முருகன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யொச்சனா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம் ஆதி தாளம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியாதை கதுரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை சங்கராபரணம் ராகம் ஆதித்தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிகாலை வணக்கம் நேயர்களே. சக ஆண்டு 1948, பத்ரபாதம் 10, பராபவ வருடம், ஆவணி மாதம் 15 நாள், செப்டம்பர் மாதம் 1 நாள், செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை ஒருவனை அறிவற்றவனாக்கும். செல்வம் வளர்வதற்கு காரணமான ஊழ் ஒருவனை அறிவுள்ளவனாக்கும். குறள் எண் 372, அதிகாரம் ஊழ்.

செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை ஒருவனை அறிவற்றவனாக்கும். செல்வம் வளர்வதற்கு காரணமான ஊழ் ஒருவனை அறிவுள்ளவனாக்கும். குறள் எண் 372, அதிகாரம் ஊழ்.

இனி கேட்கலாம் நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இவ்வறிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய கலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் CS கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய கலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கிளியர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், கொய்மலர்கள் சாகுபடி தகவல் வழங்குபவர் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் அவர்கள். ஆறு 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலியர் மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கனககிரி ஸ்ரீ வேலாயுத சாமி திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:45 தேசிய கண்தானம் இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால், காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது, 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், காலை 8:55 திரையசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு சரிவிகித உணவு முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள், காலை 10 மணிக்கு செய்த சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கணங்கள் விருந்தினர் விருப்பமாக ஒழிக்கவிருக்கிறது, 10:30 இருபட பாடல்களை கேட்டு மகிழலாம், 11 மணிக்கு செய்த சுருக்கம் சென்னை அஞ்சலாக, முற்பகல் 11:02 கண்ணாடி மலை, இன்றைய கண்ணாடி மலையின் தலைப்பு சமச்சீர் உணவு, உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள், நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கணங்கள், 2 மணிக்கு லேடிடோக் கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவிகள் பங்கு பெறும் கல்லூரி கலாட்டா, 2:55 வானிலை இருக்க சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, மாலை 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம் செய்தொழில் பழகு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள், வேலைவாய்ப்பு செய்திகள் தகவல்கள் இது புதுசு, 9:00 காற்றில் விரும்பும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பொன்மலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும்போலும், நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டோம் இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நேரமும்

இனி கேட்கலாம் பக்தி மாலை. இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 4:59. பக்தி மாலையை இறை அருளோட கேட்கவிருக்கிறோம். பக்தி மாலையில முதலாவது பாடலாக

நேரம் காலை 5:11. என்று ஒரு சிந்தனைங்க, உற்சாகம் என்பது நமது மனதிலும் செய்யும் செயலும் அமைந்துள்ளதுங்க. ஆமாங்க, அது நன்மையாகவே அமையும் பட்சத்தில். பக்தி மாலை கேட்டிட அவனருள் உள்ளமெங்கும் ஆர்ப்பரிக்குதே.

நேரம் காலை 5:19. சில நேரங்களில் மௌனமும் இறைவனை உணர்த்துங்க. ஆமாங்க, நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை.

நேரம் 5:24. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. மனம் அமைதி எனும் நிலையை எய்திட இறையர்களும் துணை புரியுங்க. பக்தி மாலையோட நிறைவு பாடலாக ஒலிக்கவிருக்கிறது.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம் பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே.